0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுத்து நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல் அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இனிய அன்பான காலை வணக்கம் நேர்களை. ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹர்ட்ஸிலும் 103 மெகா ஹர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் இனி கேட்கலாம் காலை தென்றல். நேரம் 6:02:39. அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த நாள் இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இந்த

அளித்தின்ற நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் வாழ்க்கை துணைநலம் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 53வது திருக்குறள் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. இதற்கான பொருள், மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன, அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன? குறளும் பொருளும் மீண்டும், இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. இதற்கான விளக்கம், மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன, அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

விழித்து கொண்டிருக்கிறது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில். எஃப்எம் 103 இல் காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

6:25 நிமிடம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி காலை சென்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையற்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்று காலை 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சி ஜென்னி அவர்கள் வழங்கும் சிற்றுரை இடம்பெறும். இதுவரை இன்று ஒலிபரப்பாக சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 32°C முதல் 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23°C முதல் 24°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொளிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தால் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அதே இடத்தில் உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 mm மேலாக மழையானது பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தலைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 km வரையிலும் வீசப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 m தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். காற்றின் வேகமானது 12 km வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்து தலை நிறுத்தவும். கரும்பில் போக்கோ போயாங் நோய் மேலாண்மையை செய்ய இலைவழி மருந்து தெளித்தலாக கரும்பின் குருத்து பகுதியில் மாவுப்பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு ப்ரொஃபிகோனசோல் 1 மில்லி, இமிடாக்ளோஃபிரிட் 0.3 மில்லி, மேலும் 1 மில்லி ஒட்டும் திரவம் என்ற அளவில் கலந்து மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இலைவழி நுண்ணூட்ட சத்து தெளித்தல் மூலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவாகவும், 60வது நாள் 1.5 கிலோவாகவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவிலும் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவினை தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுக்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது.

0: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 24/6/2026 அன்று காலை 10 மணி அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் ₹590 செலுத்த வேண்டும். பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421224852 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி ஈரோடு விற்பனை குழுவின் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 17/6/2026 தொடங்கி பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈனாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அரவை ஆலை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்ய உள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டுப்பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன்பின் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில், அதாவது ஈனாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக்கொள்கிறார்.
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்கத்தின் மூலமாக தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள், தேன் நெல்லி மிட்டாய் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப்பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்டரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், FSSAI மற்றும் தரச்சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ-காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சிக்கான கட்டணத்தினை செலுத்தி இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம். இப்பயிற்சியானது வருகின்ற 25/6/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026/2027 ஆண்டிற்கான வகுப்புகள் வருகின்ற அக்டோபர் மாதம் 2 வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பட்டய படிப்பில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சிக்கான பயிற்சி கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் பயன்பெறுமாறு இம்மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்துக்கடை, விதைக்கடை ஆகியவற்றை நிர்வகிக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளராகவும் பயன்பெறலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குனர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி எண் 944211148, மற்றொரு எண் 94890510.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
1: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரமேற தெரியுமா?
0: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
2: சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான்.
3: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
0: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15,00,000 அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் லோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7,500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜான்வரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7,500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும்

0: வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1-4-4-1-6 அல்லது 1-0-4 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானமாகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் 15 நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் KJ பிரவீன் நாயர் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும் வேளாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுதேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கோட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று

0: மேம்பாட்டு பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் மணி 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55, 30 நொடி. ஆகாஷவாணி கோயம்புத்தூர்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி.
2: பிரதமராக பொறுப்பேற்ற இந்த 12 ஆண்டு காலத்தில் திரு நரேந்திர மோடி இதுவரை இந்திய பிரதமர்களின் பாதமே படாத பல நாடுகளுக்கும் சென்று நட்பு பாராட்டி நேச நாடாக மாற்றும் ஒப்பற்ற பணியை செய்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரம் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு அவர் மேற்கொண்ட பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான், ஸ்லோவாக்கியா குடியரசின் பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரின் அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட பிரதமரின் பயணம் June 13 to 18 6 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்தது. சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற G7 நாடுகளின் இந்த ஆண்டுக்கான உச்சி மாநாடு பிரான்ஸ் நாட்டின் ஏவியான் நகரில் நடைபெற்றது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினர்களாக உள்ளன. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான பயணத்தின் இடையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுடன் அதிகாரப்பூர்வ சந்திப்புகளையும் நிகழ்த்தினார். கடந்த 13 தேதி பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தரையிறங்கிய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிகாரிகள் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காத்திருந்த இந்திய வம்சாவளியினர் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மறுநாள் நீஸ் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் என்ற 3 நாள் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் தொடங்கி வைத்தார்கள். இந்தியாவைச் சேர்ந்த 150 மேற்பட்ட தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மாநாட்டில் அரங்குகளை அமைத்திருந்தன. உலகம் முழுவதும் இருந்து 500 மேற்பட்ட முதலீட்டாளர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்த நிகழ்வில் பங்கேற்றார்கள். இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டாக இந்த ஆண்டை அறிவித்துள்ளோம். இதன் ஒரு பகுதியாகவே பாரதத்தின் புதுமை கண்டுபிடிப்புகள் மாநாடு நடைபெறுகிறது. இதன் மூலம் இந்தியா ஐரோப்பிய நாடுகளின் தொழில்நுட்ப நிபுணர்களிடையே நேரடி தொடர்பு ஏற்படும். இந்தியாவில் ஸ்டார்ட் அப் புரட்சி நடந்து வருகிறது. எங்கள் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இதில் 125 நிறுவனங்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளன. அதிக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. AI தொழில்நுட்பம் மூலம் இந்திய கிராமங்களில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் உலகத்தின் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் நாடாக இந்தியா இருந்தது. இப்போது உலகத்திற்கு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பெருமிதத்தோடு தெரிவித்தார். மேலும் நிகழ்வில் பங்கேற்ற முதலீட்டாளர்களை இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறும் அழைப்பு விடுத்தார். பிறகு நீஸ் நகரின் பிரெஞ்ச் ரிவேரியாவில் உள்ள பாரம்பரிய கரிலோஸ் கட்டிடத்தில் இரு நாட்டு தலைவர்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள்.

சந்திப்பில் இரு நாட்டு உறவுகள் குறித்து தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு, ராணுவ ஒத்துழைப்பு, அணுசக்தி ஒத்துழைப்பு உள்பட 19 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதையடுத்து பிரான்சிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா தலைநகர் பிரட்டிஸ்லாவாவுக்கு சென்றார். சுதந்திரத்திற்கு பிறகு இந்நாட்டுக்கு செல்லும் முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரட்டிஸ்லாவா வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை ஸ்லோவாக்கியாவின் வெளிநாட்டு மற்றும் ஐரோப்பிய விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஜுராஜ் பிளேனார் வரவேற்றார். வந்தே மாதரம் பாடலும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்லோவாக்கியா பிரதமர் ராபர்ட் ஃபிகோவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சியில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம், திரைப்படம், தொலைக்காட்சி மற்றும் பிற படைப்பு துறைகளில் ஒத்துழைப்பதற்காக ஒலி ஒளி உருவாக்கம் குறித்த ஒப்பந்தம் உள்பட 11 ஒப்பந்தங்களில் இரு நாடுகளின் பிரதமர்களும் கையெழுத்திட்டார்கள். இதையடுத்து ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடந்த விழாவில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெலிகிரினி இந்த விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கி சிறப்பித்தார். இதையடுத்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு அதிபர் மாளிகை வளாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு யோகா அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அந்நாட்டு அதிபர் திரு பெலிகிரினியும் இணைந்து பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து பிரதமரின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியின் ஆன்மீகம் மற்றும் கலாச்சார பெருமைகளை விளக்கும் வகையில் பிரட்டிஸ்லாவாவில் அமைக்கப்பட்டிருந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியையும் ஸ்லோவாக்கியா அதிபர் பிரதமருடன் இணைந்து பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து G7 மாநாட்டில் பங்கேற்க ஸ்லோவாக்கியாவிலிருந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மீண்டும் பிரான்சுக்கு புறப்பட்டார். வரும் வழியில் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அவர் தரையிறங்கினார். அங்கு அந்த நாட்டு அதிபர் திரு கை பாமலினை சந்தித்தார். அப்போது வர்த்தகம், பாதுகாப்பு, AI தொழில்நுட்பம், G7 உச்சி மாநாடு தொடர்பாக தலைவர்கள் இருவரும் ஆலோசித்தனர். பின்னர் ஜெனீவாவிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரான்சின் ஈவியான் நகருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்றார். அங்கு நடைபெற்ற G7 அமர்வுகளில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை பார்த்ததும் அரங்கில் அமர்ந்திருந்த அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் எழுந்து சென்று அவருடன் கைகுலுக்கினார். பிறகு இரு தலைவர்களும் அருகருகே அமர்ந்து 5 நிமிடங்கள் பேசினர். இந்த மாநாட்டில் பிரிட்டிஷ், கனடா, இத்தாலி பிரதமர்கள் உள்ளிட்டோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் திரு டிரம்புடனும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது உலக அளவில் உள்ள கடல்சார் பணியாளர்களில் 10% பேர் இந்தியர்கள் என்றும் இந்திய கடல்சார் பணியாளர்கள் பாதுகாப்பாக பணியாற்ற அமெரிக்கா உதவ வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரிடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு, பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு, மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் ஜெர்மனி அதிபர் திரு ஃபிரெட்ரிக் மெர்சையும் சந்தித்து பேசினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. இரண்டு நாடுகளின் தலைவர்களுக்கும் இடையே இந்த ஆண்டில் நடைபெறும் 2வது சந்திப்பு இதுவாகும். இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஆய்வு செய்தனர். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஜெர்மனியில் நடைபெறவுள்ள 8வது இந்தியா ஜெர்மனி நாடுகள் இடையேயான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க அந்நாட்டிற்கு வருமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஜெர்மனி அதிபர் திரு மெர்ஸ் அழைப்பு விடுத்தார். G7 மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இந்தியாவின் வளர்ச்சி பயணம் என்பது அனைவரையும் உள்ளடக்கியது. மேற்காசியாவில் நிலவும் நெருக்கடியால் எரிபொருள், உரம், உணவு விநியோகச் சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் வளரும் நாடுகள் நிறைந்த உலகின் தெற்கு பிராந்தியத்தின் மீது நீண்ட காலத்திற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். சர்வதேச ஒற்றுமையை நாம் உண்மையாகவே வலுப்படுத்த விரும்பினால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் இந்த நெருக்கடிகளின் சுமையை சுமக்கும்படி விட்டுவிடக்கூடாது. வளரும் நாடுகள் இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளவும் தங்கள் பொருளாதார வலிமையை தக்கவைத்துக் கொள்ளவும் உதவும் வகையில் நமது சர்வதேச நிதி நிறுவனங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு பாரிஸ் பயணமானார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. அங்கு பிரதமருக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர், இன்று உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது. தொழில்நுட்பம் மக்களுக்கு அதிகாரம் அளித்து அன்றாட வாழ்க்கையை மேலும் வசதியாகவும் திறமையாகவும் ஆக்கியுள்ளது என்று தெரிவித்தார். பிறகு பாரிஸ் நகரில் நடைபெற்ற விவாடெக் 2026 தொழில்நுட்ப மாநாட்டில்
பிரதமர் திரு நரேந்திர மோடி

0: கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான இதில் இந்தியா ஏஐ நாடு என்ற சிறப்பம்சத்துடன் பங்கேற்று தனது புதிய கண்டுபிடிப்புகளை உலகிற்கு காட்சிப்படுத்தியது. இந்த மாநாட்டில் பேசிய பிரதமர், இந்தியா தற்போது நிதி உள்ளடக்கம், கல்வி, தொலைதூர மருத்துவம் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளில் தொழில்நுட்பத்தை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஐரோப்பிய நிறுவனங்களுடன் இணைந்து பல புதிய கூட்டாண்மைகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் பெருமிதத்துடன் தெரிவித்தார். இத்துடன் தனது பயணத்தை நிறைவு செய்து தில்லி திரும்பினார் பிரதமர். பிரதமரின் இந்த 6 நாள் பயணம் உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது, இந்தியா மீதான மதிப்பையும் அதிகரித்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவோக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

தொடர்ந்து மூணு பாட்டை கேட்டிருந்தோம். ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா, இரண்டாவதாக புது நிலவு படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது இசை தேவா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு மூன்றாம் பிறை படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம்

தொடர்ந்து மூணு பாட்டு கேட்டிருந்தோம். ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா, இரண்டாவதாக புது நிலவு படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது இசை தேவா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு மூன்றாம் பிறை படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாம கேட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்கரஞ்ச் பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதேவேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.

0: தாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும், தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும், பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க, சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில்

0: 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறி வரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். 7:25:35 நொடியில் இன்றைக்கான வெதர் எப்படி இருக்குன்னு சில தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 30°C, ஈரோட்டில் அதிகபட்சமாக 35°C, தொடர்ந்து திருப்பூரில் 33°C, அப்புறம் சேலத்தில் 34°C, திருச்சியிலையும் 34°C, சென்னையில் 33°C, ஊட்டி குன்னூர் நீலகிரிஸ் இந்த பகுதிகளாமே வந்து அதிகபட்சமாக 21°C, தொடர்ந்து பாலக்காடில் அதிகபட்சமாக 29°C வெப்பநிலை பதிவாகணும் சொல்லி சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு தெரிவிக்கிறது. இன்னைக்கான கேள்வி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடி எங்கு உள்ளது? இதற்கான பதில்களை நீங்கள் 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். கேள்வி மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடி எங்கு உள்ளது? இதற்கான பதில்களை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: டைம் 7:32 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103.3 வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம்.
1: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஜென்னி அவர்கள் வழங்கும் சிற்றுரை.
2: காற்று, நீர், சூரிய ஒளி போன்ற இயற்கைய கொடைகளை எந்த ஒரு தனி மனிதரோ மதமோ சமூகமோ சொந்தம் கொண்டாட முடியாது. அது மாதிரி தாங்க யோகாவும் மனிதகுலம் முழுவதற்குமான ஒரு அரிய வாழ்க்கை முறையாகும். ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க. இரண்டாவது தவறான புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகா என்றாலே உடல் வளைத்து ஒரு கடினமான ஆசனங்களை செஞ்சு அது மட்டும்தான் யோகா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். உண்மையிலே யோகா அப்படிங்கிறது வெறும் ஆசனங்கள் மட்டுமே இல்லைங்க. ஆசனங்கள் யோகாவில ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். இன்றைய வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா, எல்லாருமே உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நடைப்பயிற்சி செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறோம், உடல் ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள முயற்சி நிறைய விதத்துல நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோங்க. ஆனா மன ஆரோக்கியத்திற்கு நாம போதுமான முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது சற்று குறைவாக தாங்க உள்ளது. இன்று பலருடைய வாழ்க்கையில மன அழுத்தம், பதற்றம், கவலை, கோபம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. உடல் சோர்வை ஓய்வு மூலம் சரி செய்யலாம்ங்க, ஆனா மனசோர்வை சரி செய்ய மனதிற்கான பயிற்சி ரொம்ப அவசியம். அந்த பயிற்சியை எளிமையா வழங்குவது தாங்க யோகா. யோகாசனங்கள் உடலை வலுப்படுத்துகிறன, பிராணயாமம் சுவாசத்தை சீராக்குகிறது, தியானம் மனதை அமைதிப்படுத்துகிறது. சோ இதனால தாங்க உடலுக்கும் மனதிற்கும் இடையே ஒரு நல்ல இணைப்பு உருவாகிறது. உடல் ஆரோக்கியம் மட்டும்

0: ஆரோக்கியம் இல்லைங்க, மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும். மன அமைதியா இருந்தாதான் நம்மால சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அது குடும்பத்திலும் பணியிடத்திலும் சமூகத்திலும் சிறப்பாக செயல்பட முடியும். அதற்காக எளிய இயற்கையான வழிமுறை தாங்க யோகா. யோகா என்பது உடலை பேணுவதோடு மட்டுமல்லாமல் மனசை அமைதிப்படுத்தவும், சிந்தனையை தெளிவுபடுத்தவும், உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தவும், ஆன்மீக வளர்ச்சிக்குமே வழிகாட்டுகிறதா இருக்குது. அதனால்தான் யோகா மனிதனின் முழுமையான நலனை நோக்கி செல்லும் ஒரு வாழ்க்கை முறையாக நம்ம கருதப்படுகிறோம். யோகா செய்வதற்கு அதிகாலை நேரம் மிகவும் சிறந்தது. அந்த நேரத்தில் சுற்றுப்புற சூழல் அமைதியாகவும் காற்று சுத்தமாகவும் இருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு ஏற்ற நேரத்துல கூட காலையில வெறும் வயிற்றுல சரியான வழிகாட்டுதலோட யோகாவை நீங்க மேற்கொள்ளலாங்க. தொடர்ச்சியாக யோகா செய்வது வந்தால் உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், உங்களுடைய சுவாச திறன் மேம்படும், மன அமைதி கிடைக்கும், கவனத்திறன் வளரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வாழ்க்கை தரமும் மேம்படும். மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லாராலையுமே யோகாவை பயிற்சி செய்யலாம். அன்பார்ந்த நேயர்களே, யோகா அனைவருக்குமானது. இதில் மதம், மொழி, இனம், வயது என்று எந்த வேறுபாடுமே இல்லைங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒவ்வொருவருமே யோகா ஒரு சிறந்த துணையாகவே இருக்கும். யோகாவை சரியான முறையில் கற்றுக்கொள்வது ரொம்பவே அவசியம். தற்போது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் பல அரசு மருத்துவமனைகளுமே இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் பிரிவுகள் செயல்பட்டு வருகிறது. அங்கு BNYS மருத்துவர்கள் மற்றும் யோகா நிபுணர்கள் பணியாற்றி வருகிறார்கள். பொதுமக்கள் தங்களது அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அணுகி தங்களின் உடல்நிலை, வயது மற்றும் தேவைக்கேற்ற யோகா ஆலோசனைகளை கூட பயிற்சிகளையும் நீங்க பெற்றுக் கொள்ளலாங்க. எந்த யோகாசனம் உங்களுக்கு ஏற்றது, எந்த பயிற்சி வந்து உங்களுக்கு செய்யணும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரி யோகாவை செய்யணும் என்பதற்கான சரியான வழிகாட்டுதல்களை அவங்க உங்களுக்கு வழங்குவாங்க. எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தை ஒரு நாள் நிகழ்வாக நீங்க எடுத்துக்கொள்ளாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்காக ஒரு புதிய ஒரு தொடக்கமாகவும் மாற்றலாம். தினமும் சில நிமிடங்கள் நீங்க யோகா பயிற்சிக்கு ஒதுக்குங்க. உடலை வலுப்படுத்துவோம், மனதை அமைதிப்படுத்துவோம், ஆரோக்கியமான குடும்பத்தையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்குவோம். உடலுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ மனதிற்கு யோகா அவ்வளவு அவசியம். யோகா செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.
1: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஜென்னி அவர்கள் வழங்கிய சிற்றுரை கேட்டோம்.

புது யுகம் படத்தில் எஸ்என் சுரேந்தர் சோபா சேகர் பாடியது இசை கங்கை அமரன். 7:40 நம்ம கிட்ட இருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னைக்கான கேள்வி திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடிக்கம்பம் எங்கு உள்ளது? இதற்கான பதில்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய பதில்களில் யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமாங்க. வாணி முத்து லக்ஷ்மி கிருஷ்ணன் அவினாசிலிருந்து, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோணமலை ஆனந்தன் ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்காரு கொழுமங்கண்டானிலிருந்து. சிறுமுகை சோமு கலைவாணி, சண்முக சுந்தரம் விநாயகபுரம் கோவிலிருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன் அதனை தொடர்ந்து, பெல்லம்பட்டி சிவகுமார் புவனேஸ்வரி சிபு சோமாஸ் கந்தமூர்த்தி, அலிநகர் மகாதேவன் அன்புராணி சென்னையிலிருந்து, மணக்கடவு கார்த்திக் கீதாஞ்சலி, மகேஸ்வரி கனகராஜ் இந்து மல்லீஸ்வரன் அபி மூக்கனூர்லேருந்து, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம் கல்பனா மகேஸ்வரன் கிருத்திகா பிரணவ், சிங்கானலூர் ஜெயலட்சுமி மனோகரன் வீரதுரை அரியலூர்லேருந்து, பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரப்பிரியா அகல்யா, கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ் அதனைத் தொடர்ந்து பாலக்காடுலேருந்து பிரதீஷ் ஆரோஷ் பத்மேஷ் பிரீதா பிரியா பிரபா இவங்களாலும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவராயபுரத்திலிருந்து ராஜா, புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், நங்கவள்ளி ராஜாராம் ஆலங்கொம்பிலிருந்து, விஜயகுமார் உமா மகேஸ்வரி பரிமளம் வெங்கடாபுரத்திலிருந்து, அதனைத் தொடர்ந்து கவிதா இளங்கோவன் கணக்கம்பாளையம் பகுதியிலிருந்து. நேரம் 7:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டுருக்கோம்.

0: டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
1: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள.
0: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
2: பில் போடுறாங்க.
1: சரி, உன் கார்டை கொடு.
0: பின் என்ன?
3: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்றைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உழவர்களின் நண்பன் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட மண்புழு இனங்கள் உள்ளன. மண்புழுக்கள் மண்ணில் அவற்றின் கழிவுகளை வெளியேற்றும். அதனால் மண்ணில் பல நுண்ணுயிரிகள் வளரும். இதன் காரணமாக மண்ணுக்கு அதன் வளமும் வாசனையும் கிடைக்கின்றது. மண்புழுக்கள் மண்ணின் மேல்புறத்திலிருந்து சுரங்கம் அமைத்து கொண்டே செல்லும். இதன் வழியாக நீரும் நைட்ரஜனும் பூமிக்குள் புகுந்து நிலத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். நாம் மண்ணில் மற்ற பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கும்போது மண்ணுக்கு நன்மை செய்யும் ஒரு சில பூச்சிகளும் அழிக்கப்படுகின்றன. மண்புழு தவிர்த்து ஒரு வகை உருளைப்புழுவும் உழவர்களின் நண்பனே என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவைகள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக செயல்பட்டு மண் வளம், இயற்கை சூழல் கெடாமல் செழித்து வளர உதவி புரிகின்றன.
5: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

மந்திர புன்னகை படத்திலே கே சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது. இசை இளையராஜா. நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று மாலை 5 மணிக்கு சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வியார் அவர்கள். தொடர்ந்து யாரெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீ சாய், அதுக்கப்புறமா வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், சௌந்தர்யா, நவீன்குமார், ரத்னபுரி, ராஜா, முகமது, கோகிலா, வன்ஷிகா, விஜயகுமார், லோகேஷ், திருப்பூர்லேருந்து பாலா, கஞ்சம்பட்டி, சண்முக ஆனந்தம், வெள்ளிக்குப்பம்பாளையம், சங்கரேஸ்வரன், மர்ஜுலா, தர்ஷன், அதுக்கப்புறமா ரமண முதலிபுது, சுதாகர், ஜீவா.

இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகா மையம் ஈஷா மாதிரி பணியை சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

டைம் 7:55. இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இன்று காலை 9 முதல் மாலை 4 வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகளின் காரணமாக அன்னூர், மேட்டுப்பாளையம், பசூர் ஆகிய துணை மின் நிலையங்கள் சார்ந்த கரியம்பாளையம், தெலுங்குபாளையம், கெம்பநாயக்கன்பாளையம், அன்னூர் நகரம், மேட்டுப்பாளையம், சிறுமுகை, ஆலங்கொம்பு மற்றும் ஜடையாம்பாளையம், தேராம்பாளையம், பசூர், பூசாரிப்பாளையம், இடையர்பாளையம், செல்லனூர், ஆயிமாபுதூர், ஒட்டர்பாளையம், ஜீவாநகர், அன்னூர், மேட்டுப்பாளையம், மேட்டுக்காடு புதூர், அம்மாசெட்டிபுதூர், புதுப்பாளையம், பூர்வப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபடும் என்று மின் பொறியாளர் அறிவிக்கிறார். இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நமக்கு இருந்த கேள்வி, இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடி கம்பம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டாரி வாகா எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேசிய கொடிக்கம்பம் தான் வந்து மிகவும் உயரமானது. இந்த கொடிக்கம்பத்துடைய உயரம் சொல்லி எடுத்துட்டோம்னா 418 feet, அதாவது 127.4 meters. இது 2023 திறக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுடைய ஒற்றுமை மற்றும் பெருமையுடைய சின்னமாக விளங்கக்கூடிய தேசிய கொடி என்ற இந்த கம்பம் மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கேள்விக்கான சரியான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்.

சின்ன கவுண்டர் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. நாம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் அஜய் சந்தீப். நீ தொடர்ந்து காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக அஜய் பூஜா காத்துட்ருக்காங்க.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல தொடர்ந்து கேட்க போறீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ பூஜா. ஸோ இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு அழகான பாடல்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் காத்துட்டே இருக்கு. ஸ்டேடியன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

உருளைக்கிழங்கு தலைநகரம் எது அப்படின்னு தெரியுமா? அதுதான் உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ரா நகரம். வளமான மண், குளிர்பதன கிடங்குகளோட நல்ல வசதி காரணமாக இந்தியாவோட உருளைக்கிழங்கு தலைநகரம் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. இங்கே வந்து உருளைக்கிழங்கு சாகுபடி, சேமிப்பு மற்றும் விநியோகம் வந்து அதிக அளவில் நடைபெறுது. இந்த பகுதியில் உள்ள மண் காலநிலை உருளைக்கிழங்கு பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறதுனால விவசாயிகள் பெரிய அளவில் உருளைக்கிழங்கை வளர்க்க முடியுது. ஆக்ராவில் உள்ள குளிர்பதன கிடங்குகள் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இது வந்து பயிர் வீணாகாமல் காக்க உதவுது. இதன் மூலமாக நாடு முழுவதும் உள்ள சந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உருளைக்கிழங்குகளை அனுப்ப முடிகிறது. அதே மாதிரி விநியோகத்தில் பெரிய இடையூறு இல்லாமல் இருக்கிறது. இந்தியா உலக அளவிலும் மிகப்பெரிய உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்களில் ஒன்று. இந்த நிலைமை உருளைக்கிழங்கு இந்திய வேளாண் துறையில் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் நாட்டின் பொருளாதாரத்தில் அது ஆற்றும் முக்கிய பங்கையும் தெளிவாக காட்டுது.

அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. ரஹ்மானுடைய இசையில் எஸ் ஜானகி மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து.

0: தமிழ் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, பரத்வாஜோட இசையில உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா பாடியது, பாடலாசிரியர் வாலி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ்

0: series in Chennai this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
1: வெல்கம் பேக். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கோடை மற்றும் பருவ மழை காலங்களில் பெரும்பாலான இடங்களில் இடியோடு கூடிய மழை, பலத்த காற்று, அப்புறம் புழுதி புயல்கள்லாம் ஏற்படுவது சகஜமான விஷயந்தான். ஆனால் இந்த புயல்கள்லாம் காலையில் ஏற்படாமல் ஏன் வழக்கமாக மதியத்திலோ இல்லைன்னா சாயங்காலம் ஏற்படுது அப்படின்னா, பூமியோட மேற்பரப்பு நாள் முழுவதும் வெப்பமடையுது. இந்த வெப்பம் வளிமண்டலத்தை பாதிக்குது. இடியோடு கூடிய மழைக்கு நிலையற்ற தன்மை, மேலே எழும் வெப்ப காற்று, அப்புறம் ஈரப்பதம் தேவை அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. அதனால தான் அவற்றோட விளைவுகள் வந்து நாளோட பிற்பகுதியில் மிகவும் வலுவாக இருக்குது. பொதுவாக காலையில் பூமி குளிர்ச்சியாக இருக்கும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரியன் பூமியோட மேற்பரப்பை தொடர்ந்து வெப்பப்படுத்துது. பூமி சூரிய ஆற்றலை உறிஞ்சும் போது அதோட வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து பொதுவாக பிற்பகல் 3-6 மணிக்குள்ளே அதிகமாகுது. இந்த தீவிரமான வெப்பம் வளிமண்டலத்தில் பெரும் சீர்குலைவுகளை உருவாக்க தேவையான ஆற்றலை வழங்குது. அதுக்கப்புறம் இது பின்னர் புயல்கள் உருவாக வழிவகுக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. தரை சூடாகும் போது அதோட தொடர்பில் உள்ள காற்றும் சூடாது. சூடான காற்று குளிர்ந்த காற்றை விட லேசானது. அதனால் அது மேல் வளிமண்டலத்திற்கு வேகமாக உயருது. இந்த மேல் நோக்கி இயக்கம் தரைக்கு அருகில் ஒரு குறைந்த அழுத்த மண்டலத்தை உருவாக்குது. காற்று எவ்வளவு சூடாக இருக்கிறதோ அவ்வளோ வேகமாக அது உயருது. மேலும் வளிமண்டலமும் அவ்வளவு நிலையற்றதாக இருக்குது.

ஆல்பம் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டீங்க, கார்த்திக் ராஜாவோட இசையில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலாசிரியர் நா முத்துக்குமார். ஐஐடி மெட்ராஸ் மாணவி, 20 வயது இளம் வீராங்கனை ரெனோ நோரங்கா மிக கடினமான அயன்மேன் போட்டியில் பங்கேற்று உலக வரலாற்று சாதனை ஒன்றை படைச்சிருக்காங்க. இந்தியாவோட மிக இளம் வயது பெண் அயன்மேன் அப்படிங்கிற பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற செஞ்சுரி டுனா அயன்மேன் பிலிப்பைன்ஸ் போட்டியில் ரெனோ நோரங்கா தனது வயது பிரிவில் முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலமாக ஹவாயில் நடைபெறவுள்ள 2026 அயன்மேன் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு அவர் அதிகாரப்பூர்வமாக தகுதி பெற்றிருக்காங்க. இப்போது அவங்களுக்கு 20 வயது. ரெனோவுக்கு ஒரு மிகப்பெரிய உலக சாதனை இலக்கு இருக்குது. அதாவது தன்னோட 21 வயதை எட்டுவதற்கு முன்பாகவே உலகில் உள்ள 6 கண்டங்களிலும் முழு தூர அயன்மேன் போட்டிகளை நிறைவு செய்து கின்னஸ் உலக சாதனை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த இலக்கு. பிலிப்பைன்ஸ் வெற்றி அவரை இன்னும் இந்த இலக்கிற்கு இன்னும் ஒரு படி நெருக்கமாக கொண்டு சென்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிக கடினமான போட்டிகளில் ஒன்றாக அயன்மேன் ட்ரையத்லான் கருதப்படுது. இதில் பங்கேற்பவர்கள் தொடர்ந்து 3.8 கிலோமீட்டர் நீச்சல், 180 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுதல், 42.2 கிலோமீட்டர் முழு மாரத்தான் ஓட்டம் ஆகிய மூன்றையும் அதிகபட்சமாக 17 மணி நேரத்திற்குள்ள முடிக்கணும்.

0: ஒன் டூ த்ரீ திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிங்க. தேவாவுடைய சேல சுரேஷ் பீட்டர்ஸ் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலாசிரியர் கலைக்குமார்.
1: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
0: நமது அக்காஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விளைக. அட்டையோட கீழ் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சதுர பெட்டி இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற ஒரு வட்டம் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னா அந்த வடிவம் எதுக்காக அப்படிங்கறது, இந்த கடவுச்சீட்டு அப்படிங்கறது பாஸ்போர்ட் நம்ம சொல்லுவோம். இந்த கீழே இருக்கிற இந்த சின்னம் அந்த கடவு சீட்டில் மின்னணு சிப் பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத காட்டுது. அதாவது இது சாதாரண காகித கடவு சீட்டல்ல, அதிநவீன மின்னணு கடவு சீட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பயோமெட்ரிக் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த பாஸ்போர்ட்டோட அடையாளம். இந்த சிப்புக்குள்ளே கடவு சீட்டு வைத்திருப்பவங்க வந்து டிஜிட்டல் தகவல்கள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். உங்களோட புகைப்படம், கைரேகைகள், கண் கருவிழி ஸ்கேன், அப்புறம் உங்களோட தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் இந்த சிப்பில் டிஜிட்டலாக இருக்கும். விமான நிலையத்தில் இருக்கிற தானியங்கி இ கேட்டுகள் இந்த லோகோ உள்ள பாஸ்போர்ட்டை ரீடர் இயந்திரத்தில் வச்சு ஸ்கேன் செய்வாங்க. அந்த இயந்திரம் சிப்பில் உள்ள தரவை உங்களோட முகத்தோடு ஒப்பிட்டு சில வினாடிகளில் சரிபார்த்து கொடுக்கும்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வலம் பெறுவோம், நலம் பெறுவோம். வளர்ந்து வரும் நாகரிக உலகத்தின் பல்வேறு நோய்களும் நம்மோடு சேர்ந்தே வளர்ந்து வருகிறது. இந்நிலையில் நமது வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளாமல் நம்மால் இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அதற்கு பல நீண்ட காலமாகவே நம் இந்தியர்கள் பின்பற்றி வரும் முக்கியமான பயிற்சி தான் இந்த யோகா. நம் உடல் மனம் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் யோகாவை சர்வதேச நிகழ்வாக கொண்டாடி மகிழ்கின்றோம். வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி. புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே. வாழ்க்கை முறை நோய்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருது. இப்போ இறப்பு விகிதமே வந்து வாழ்க்கை முறை சரியில்லாத வர வியாதிகள்னால தான் அதிகமாகுது. ஸோ இதெல்லாம் வந்து யோகா மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாங்கிற விஷயம் மெடிடேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஆசன பயிற்சி, பிராணாயம் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ஒன்று கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கோர்வாக செய்யும்போது உங்களுடைய மனசும் உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். ரெண்டாவது, யோகா பண்ணும்போது நம்ம உணவும் சொல்லுவோம், உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் காலை உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7:30 சாப்பிட்ணும். மதிய உணவுன்னு எடுத்துட்டிங்கன்னா 1 மணிக்கு சாப்பிட்ணும். நைட்டு ராத்திரி சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா 7:30 சாப்பிட்ணும். நைட்டு தூங்க போகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு தூங்க போகணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வாழ்க்கை முறை மாற்றம். அந்த வாழ்க்கை முறை சரியில்லாதனால தான் இந்த பிரச்சனையே வருது. நீங்கள் ஒரு நைட் ஷிஃப்ட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணவை கையில் எடுத்துகிட்டு போயோ அந்த நேரத்துக்கு அந்த சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போ அந்த உணவு சீரான அளவில் நல்ல ஒரு சமச்சீரான உணவாக எடுத்துக்கிட்டோம்னால உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டாவது, சின்ன சின்ன எளிய பயிற்சிகள் தான் யோகாவில். கைகளை மடக்கிறது, கால்களை மடக்கிறது, சின்ன சின்ன ஆசனங்கள் வந்து பிரீத்திங் பேட்டர்ன், அதாவது மூச்சு இழுத்து கையை தூக்குறது, மூச்சு இழுத்து காலை தூக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உடம்புல கிடைக்கும். ஸோ அப்போ உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் உங்களுக்கு ஒரு புத்துணர்வோடு இருக்கும். உங்களுக்கு காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தம் டைமில் நீங்கள் யோகா பண்ணுறதுங்கிறது ரொம்ப உத்தமமான டைம். ஏன் காலையில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காலையில் தான் ஒரு ஃப்ரெஷ் ஆக்சிஜன் இருக்கும். ஒரு யோகாசனம் பண்ணும்போது நம்ம இழுக்கும்போது நிறைய ஆக்சிஜன் உள்ளாரப்போவும் இல்லைங்களா. ஸோ நம்ம சாதாரணமாக இருக்கும்போது அவ்வளோ மூச்சு வந்து நம்மளால் இழுக்க முடியாது. ஒரு யோகாசன பயிற்சிங்க பண்ணும்போது மூச்சை இழுத்து காலை தூக்குங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு காலை தூக்குறோமோ அது வரைக்கும் நம்ம மூச்சு இழுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அதிகமான மூச்சு உள்வாங்கும் போது நிறைய ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். ஸோ இதனால் அவங்க உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும். ரெண்டாவது, இந்த வாழ்க்கை முறை பிரச்சனையினால் என்ன ஆகுதுன்னா, தூக்கமின்மை இப்போ அதிகமாக வருது. தூக்கமின்மைக்கு மெயினான பிரச்சனை உங்களுக்கு மனசு வந்து சாந்தமாக இல்லாத நிலைமை. ஸோ அந்த மனசை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கன்னா யோகாசனத்தில் மெடிடேஷனுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த மெடிடேஷன் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து கண்ணை மூடி ஒரு விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் உட்காந்திங்கனாலே போதும். ரொம்ப வெளிச்சமான ஒரு லைட்டு வெளிச்சம் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சாதாரணமான விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் கண்ணை மூடி உட்காரும்போது இனிஷியலாக 1000 சிந்தனைகள் உங்களுக்குள்ளார வரும், சத்தங்கள்லாம் கேட்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் கண்ணை மூடி அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரீத்திங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். இப்போ மெடிடேஷன்னா என்ன, இதை எதை பற்றி நினைக்கிறது அப்படிங்கிற உணர்வே தேவையில்லை. இது எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரியான பயிற்சி தான். உங்களுடைய மூச்சு பயிற்சி பண்ணுவோம்ல, மூச்சை எப்படி உள்ளார இழுக்கிறோம், எப்படி வெளியில் விடுறோன்னு பண்ணுறோம்ல, அதே தான் மெடிடேஷனில். கண்ணை மூடி நீங்கள் பொறுமையாக அதை கவனிக்கணும். நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு வெளிச்சத்தில் ஸ்லோவாக நிறைய மூச்சை உள்ளார இழுக்கிறோம், நிறைய மூச்சை வெளியில் வரும், அதை கவனிக்க. அப்படி இல்லையா, மூச்சு உள்ளார இழுக்கும் போது சில்லுன்னு காத்து உள்ளார போகுது, வெளியில விடும் போது சூடான காத்து வெளியில வருது. சோ அதையும் கவனிக்கலாம். சோ இதன் மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது

இது நாளடைவில் மனசு வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்போ மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடுதோ, நம்ம என்ன செய்யணுங்கிற விஷயம் நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளால் தடையில்லாமல் செய்ய முடியும். ஒரு ஆசிலேஷன் மைண்டே நமக்கு இருக்காது, ஒரு கிளியர் தாட் கிடைக்கும். ஸோ அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, யோகா பயிற்சியில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டாவது, தூங்க போகிற டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் பார்க்குறத நிப்பாட்டிடணும். ஸோ எப்போ நீங்கள் அந்த மாதிரி சும்மா படுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கிறது, பக்கத்தில் சத்தத்தை கவனிக்கிறது, ஸோ அதெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய உடம்பு மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்கலாம். மெயினாக நம்ம நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தால் அது படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய சிந்தனைகளில் நிறைய மாற்றம் இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகளை குறைச்சிடலாம். ஸோ யோக பயிற்சிங்கிறது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. இப்போ இந்த வருஷம்னு பார்த்தீங்கனாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்லேருந்து ஒரு வாரம் கின்னஸ் ரெக்கார்டுக்காக எல்லா மக்களுக்கும் இது போய் சேரணுங்கிறதுனால ஆன்லைன் பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்வு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது, யோக பயிற்சிங்கிறது வெளிப்புற ஆர்கன் மட்டும், உறுப்புகள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். உள் உறுப்புகளுக்கும் தேவையான பயிற்சி இதில் கிடைக்கிது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன், கிரியா பயிற்சின்னு ஒன்று இருக்குது. அந்த கிரியாங்கிறது வந்து மூக்கை சுத்தப்படுத்துறதுக்கு, கண்ணு சுத்தப்படுத்துறதுக்கு, குடல் சுத்தப்படுத்துறதுக்கு, அந்த மலக்குடல் சுத்தப்படுத்துறதுக்கான பயிற்சி எல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடம்பில் உள்ள கழிவு வந்து வெளியேறும். எப்போ உடம்பில் உள்ள கழிவு வெளியேறதுனாலே நம்ம மனிதன் வந்து நல்லா இயல்பாக இயங்கக்கூட தன்மை கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கிரியா பயிற்சிங்கிறது நார்மலாக விடிய காலம்பரை பண்ண விதம் வெறும் வயிற்றுல பண்ணினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியல, எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா ஒரு முறையான ஆசிரியர்கள்ட்டையோ இல்லை யோகா பயிற்றுனர்கிட்ட போயோ நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ ஒரு கழிவுங்கிறது ஏன் உடம்புக்கு வருது? நம்ம வந்து வெளி சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதுனாலையோ, மீந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால தான் அந்த கழிவு தன்மைங்கிறது வருது. நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எப்போ சாப்பிட்ற சாப்பாடு தேவையான அளவுக்கு உடம்பு பயன்படுத்திக்கலையோ அது அதுவும் கழிவாக மாறுறதுக்கான தன்மை இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு அரை வயிறு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கால் வயிறு தண்ணி குடிக்கணும், ஒரு கால் வயிறு சும்மாவே விடணும். அப்போது நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது முக்கியம் கிடையாது, என்ன சாப்பிட்ணுங்கிறது முக்கியம். அதுவும் ஒரு சீரான சாப்பாடாக இருக்கணும். இந்த கால் வயிறு காலியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு சாப்பிட்ட ஃபீலிங்காகவே இருக்காது. உங்களுக்கு எப்படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வயிறு இருந்ததோ அதே மாதிரி தான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இருக்கும். நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உணவு முறையை கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரணமான தலைவலியிலேருந்து ஜுரம்லேருந்து எதுவுமே வராது. ஸோ இந்த வாழ்க்கை முறை தான் அரசும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேலாம் வந்து உங்களுக்கு வந்து வருஷம் அது கண்டக்ட் பண்ணுறதுக்கான பர்பஸும் அதுதான். எல்லாரோடைய வாழ்க்கை முறையும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யோகா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த யோகா பயிற்சிங்கிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இப்போ சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலேருந்து 60-70 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த வயதினர் பண்ணலாம், இவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஏன் 5 வயசுக்கு மேலே சொல்கிறேன்னா அப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்கும். ஸோ அப்போ அந்த வயசுலேருந்து வயசானவங்க 70, 80, 90 வயசு வரைக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செய்யலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கடினமான பயிற்சிகள் செய்ய முடியாது. ஒரு ஓடுறதோ அப்புறம் ஸ்பீட் வாக் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. ஆனால் யோகா பயிற்சியில் வந்து உங்களுக்கு நார்மலாக ஸ்லோவாக காலை தூக்குங்க, ஸ்லோவாக கையை தூக்குங்க, நிறைய மூச்சு இழுங்க. ஸோ இதுதானே வேணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அப்போ வயசானவங்களும் ஈஸியாக பண்ணலாம். இப்போ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்களால ஒரு சிலது பண்ண முடியல அப்படின்னா யோக பயிற்சியில் சிம்பிளாக உள்ள எக்ஸசைஸ் பண்ணலாம். எங்களால் எல்லாமே பண்ண முடியும், ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனால அதுக்கான பயிற்சிகளும் இருக்குது. இந்த மாதிரி எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு வராங்க, அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து எளிய பயிற்சிகள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்த யோகாங்கிற விஷயம் வந்து ஹாஸ்பிட்டல் செக்டாரில் ஹெல்த் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ யோகா பண்ணனா நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் யோகா பண்ணிக்கலாம், நோய் வந்த பிறகும் யோகா பண்ணிக்கலாம். அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சிகள்னு பார்த்தீங்கன்னா அதே பிராணாயம் பயிற்சி, அதே மூச்சு பயிற்சி,
எக்ஸசைஸை வந்து ப்ரீத்திங் பேட்டர்னோட பண்ணுறது. ஸோ இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சினாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட் வந்து இதை இலவசமாக கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி இதில் வந்து தமிழ்நாட்டிலையும்

0: வச்சுருக்காங்க, இலவசமாக கொடுக்குறாங்க. அதனால் மக்கள் வந்து இதை அனைத்து ஃபாலோ பண்ணி இதை பயன்பெற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த யோகாசனம் அப்படிங்கிற இந்த யோகாங்கிற ஒரு வார்த்தையிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. வெறும் ஆசனங்கள் மட்டுமே அடங்கியிருக்காது. ஆசனங்கள், பிராணாயம், கிரியா, முத்ரா, பந்தா, ரிலாக்ஸேஷன். ஸோ இந்த அனைத்து விஷயமும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு அந்த யோகாங்கிற வார்த்தையே கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் ஆசனங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராணாயங்கிற விஷயமும் மூச்சு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது முத்திரைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அந்த முத்திரைகள் என்னென்னா நம்ம கை விரல்களை வச்சு ஒரு சில இன்டர்லாக் பண்ணுறது, ஒரு ரெண்டு விரலை சேர்த்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்பில் ஓடுற அனைத்து நரம்புகளும் கை பாதங்கள்லேயும் கால் பாதத்துலேயும் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ எந்த ஒரு ரெண்டு விரல்களை நம்ம ஒன்னா சேர்க்கிறோமோ அந்த விரல்கள்லேருந்து போற சீரான ரத்த ஓட்டம் எந்த உறுப்புக்கு போகுதோ அந்த உறுப்பு நல்லா இயங்கும். இதுதான் முத்ராவோட சிம்பிள் கான்செப்ட். ரெண்டாவது, நம்ம யோகா வந்து இந்த அஞ்சு விரல்கள் பஞ்சபூதங்களை கம்பேர் பண்ணுவாங்க, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், அந்த மாதிரி உடம்பு. ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம உடம்பை கம்பேர் பண்றாங்க. இப்ப நீருங்கிறது வந்து நம்ம ரத்த ஓட்டத்தை குறிக்கிறது, நெருப்புங்கிறது உடம்புல வர உஷ்ணத்தை குறைக்கிறது, ஆகாயங்கிறது நம்ம உடம்புல நிறைய வெற்றிடம், சுவாசம் அதெல்லாம் இருக்குல்ல அதை குறிக்கிறது, உடம்புங்கிறது வந்து பூமியை குறிக்கிறது, அதை வந்து உடம்புக்கு சேர்த்து குறிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பஞ்சபூதத்தோட நம்ம கம்பேர் பண்ணுறதுனால நம்ம உடம்புல உள்ள பிரச்சனையை சாதாரண முத்திரை தான், கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நம்ம சேர்த்து ஒன்றா சேர்த்து சின்முத்திரைன்னு சொல்லுவோம். அந்த சின்முத்திரையில் உட்காந்தனாலே நம்ம மூளைக்கு போகிற நரம்புகள் வந்து சீராக இயங்கும், நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் முனிவர்கள்லாம் சின்முதிரையில் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. ஸோ எப்போ சின்முதிரையில் உட்காந்திங்கனாலோ உங்களுக்கு மனசை சாந்தமாக ஆகணும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதியான நிலைமை கிடைக்கணும் அப்படின்னா தியானத்துக்கு சிறந்த முதிரங்கிறது சின்முதிரை. ரெண்டாவது, உடம்பு உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா கட்ட விரலையும் அந்த மோதிர விரலையும் ஒன்றா சேர்த்துக்கணும். ஸோ உடம்புல உள்ள அனைத்து பிரச்சனை, ஒரு ஹார்ட் பிரச்சனை, ஒரு உடம்புல வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட அந்த முத்திரையை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் இந்த முத்ராசனோல கிடைக்கிற பயன்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா நம்ம சாதாரண இன்டர்லாக்கிங் தான், அது வந்து நம்ம இன்டர்லாக் பண்ண ரொம்ப நேரம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த நரம்பு மண்டலம் வந்து சீராகும். அதாவது அது எந்த உறுப்புக்கு போகுதோ அதுக்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதுதான் இந்த முத்ராவோட கான்செப்டே. ஸோ இன்னொன்று வந்து பந்தாசுன்னு சொன்னேன். அந்த பந்தாசுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தசைகளை வந்து இறுக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்போ பந்தாசுங்கிறது வந்து நிறைய பந்தாஸ் இருக்குது யோகாவில், மூளை பந்தா இருக்குது, உட்யான பந்தா இருக்குது, ஜலந்திர பந்தான்னு இருக்குது. ஸோ இந்த பந்தாவை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மூளை பந்தா அப்படின்னா நம்மளுடைய இடுப்பெலும்பை சுற்றி நம்ம ஆசன வாயு பெண்ணுறுப்பை சுற்றி உள்ள தசைகளை வந்து இறுக்கி கொஞ்ச நேரம் இறுக்கி பிடிக்கணும் மூச்சு இழுத்துக்கிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போ பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை, அப்புறம் வந்து மலச்சிக்கல், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அது சரியாகும். உட்யாயின பந்தான்னு சொல்லுவோம். உட்யாயின பந்தாங்கிறது மூச்சை இழுத்துக்கிட்டு அடிவயிறை நல்லா இறுக்கி பிடிக்கணும், உள்வாங்கணும், மூச்சை வந்து வயிற்ற உள்ளார இழுக்கணும் மூச்சை இழுத்துட்டு. ஸோ அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது குடல் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஜலந்திர பந்தாங்கிறது மூச்சை இழுத்துட்டு தலையை ஸ்லைட்டாக முன்னாடி குனியணும். அப்போ அந்த தைராய்ட் பிரச்சனை உள்ளவங்க, தொண்டையில் ஏதாவது பிரச்சனை உள்ளவங்க, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பந்தாங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மாதிரி இந்த யோகா பயிற்சியினால் நம்மளுக்கு அன்றாட நோய்கள், சின்ன சின்ன நோய்கள் இருக்குல்ல, வாழ்க்கை முறை மாற்றத்தினால வர நோய்களையும் கட்டுப்படுத்திக்கலாம். அன்றாட வாழ்வியலில் வர சின்ன சின்ன கைகால் வலி, சளி, இருமல் இதெல்லாம் கூட கட்டுப்படுத்திக்கலாம். எல்லாரும் இந்த யோகா பயிற்சி மூலமாக நம்மளுடைய உடம்பையும் மனசையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. நல்லா நலமாக வாழுங்க எல்லாரும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனை யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தந்த தகவல்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: கரை தொடும் வானம் அழகு, அதைவிட நம் மனதை தொடும் புன்னகை மிகவும் அழகு. நேர்களே, உங்களின் புன்னகையை பரிசாக பெற்றுக்கொண்டு நிறைவு பெறுகிறது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23rd தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
0: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல. இன்னைக்கு இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களின் பாடல்கள் உங்களுக்காக. 9:04

0: ராஜதுரை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை தேவா. நம்ம கேட்டு வச்சுருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரலை. இன்னைக்கு இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்பகால 90களின் சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம்.
1: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன்று இரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில்
3: தற்சார்பு விவசாயம். தற்சார்புனா என்னங்க? நம்ம வந்து எதுவுமே வெளியில் போய் வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. ஏதோ ஒரு சில பொருட்கள் இல்லை, ஒரு 10% 20% வெளியில் வாங்கிக்கலாம், தவிர கிடையாது. ஆனால் 80% வந்து நம்ம வந்து நம்ம நிலத்தில் வந்து உற்பத்தி பண்ணுறதை வச்சு தான் வீட்டுக்கும் பயன்படுத்தணும், கால்நடைகளுக்கும் பயன்படுத்தணும். அந்த பண்ணைக்கு தேவையானதும் உரங்கள் எல்லாமே நம்ம பண்ணையில் ஒரு சுயசார்பாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணாதான். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் முதல்ல வந்து இதை பண்ணுறப்ப இது ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும். ஒரு சில விவசாயிகள் அந்த மாதிரி பண்ணிட்டும் இருக்கிறாங்க.
2: இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இந்நிகழ்ச்சி

அமைதிப்படை படத்தில் மனு எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா.

சந்திரலேகா படத்தில் அருண்மொழி கீதா பாடியது. இசை இளையராஜா 9:31 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரில் இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களின் பாடல்கள், ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.

புத்தமுது பயணம் படத்தில் மனோ கே சித்ரா பாடியது. இசை சௌந்தர்யன். 9:36 ஃபஸ்ட் கிளாஸான பாடல்கள்லாம் கேட்டுட்டு வரோம் இன்னைக்கு சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில்.

என் வழி தனி வழிபடுத்துக்காக கே சித்ரா பாடியது இசை சந்திரபோஸ். 9:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம கேட்டிருக்கோம் சிறுவாணிச்சாரில் இன்பமயமா.

எங்க ஊர் மாப்பிள்ளை படத்தில் மனு கே சித்ரா பாடியது இசை இளையராஜா. 9:45 நேர்களின் நினைவூடலுக்காக இன்றிரவு 7:30 ஏறும் ஊரும் நிகழ்ச்சியில் விளவல்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா

புகமையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில தொடர்ந்து கணம் கோட்டார் அவர்களை படத்திற்காக கே சித்ரா பாடியது. இசை தேவேந்திரன்.

அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் இன்றைக்கி சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில். இனி தொடர்ந்து ஐ லவ் இந்தியா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா.

0: இரும்பு பூக்கள் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடியது. இதோட சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அஜய் சந்தீப். இந்நிகழ்ச்சியில் இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களின் பாடல்கள் வந்தது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் கர நம்பிக்கையோட. இன்னும் சில நொடிகளை தொடர்ந்து காலை 10 மணிக்கான செய்திச்சிருக்கும், அதனைத் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் வழங்குவதற்காக காத்துட்ருக்காங்க அஜய் பூஜா.
1: சுருக்கம்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர்

0: திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நீங்கள் கேட்க போகிறீங்க. இது உங்கள் சாய்ஸ், உங்கள் ஃபேவரட்டான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம், உங்களோட பேர், உங்களோட ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி 2000 அப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். பாட்டு பேர், படத்தோட பேர் அதெல்லாம் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். 9585800103 இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம். நேற்று நான் பாட்டு கேட்டேங்க, ஆமாம் அப்படி தான் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடாது. புது நேயர்கள் நீங்கள் உங்கள் ஃபேவரட்டான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பாடல் கேளுங்க, நீங்களே வந்து 5-6 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் ஒரு பாட்டு கேளுங்க, அந்த பாட்டு கண்டிப்பாக நாங்கள் ப்ளே பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், நரசிம்மா திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம் கேளுங்க ரசிங்க. பதிமூணு நிமிஷம் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க, இது உங்கள் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருப்பூர் பாலா கேட்டிருக்காங்க பிசாசு திரைப்படத்துல இருந்து.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எம்ஜிஆர் காலனியிலிருந்து வசந்தா நட்ராஜ், மோவிகா ஸ்ரீ, மோகனவல்லி, விஜயகுமார் கேட்டிருக்காங்க. இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்துலேருந்து.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் லீலை திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க கணேஷ், ரம்யா மதுக்கரையிலிருந்து.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுடையே நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கயல் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, திருப்பூர்லேருந்து அரிஃப்.

உரியடி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, அந்த பாடலை கேட்டிருந்தாங்க விஜயமங்கலத்துல இருந்து திரு. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 101 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விலைக. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. 10:43:04 நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மிடில் கிளாஸ் மாதவன் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டிருக்காங்க சந்தோஷ் அண்ட் துளசி. இவங்க மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க, ஸோ இவங்களுக்காக பாட்டு கேட்கலாம்.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: கவிதான் புனிதா இவங்க ஒண்டிபுதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க.

பியூட்டிஃபுல்லான பாடல்கள்லாம் இன்னைக்கு நேயர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாடலோட இன்னைக்கு இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இது வரங்க கூட பூஜா ஸ்டேடியம் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமலை அரட்டை மற்றும் இன்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திர செவ்வானம் வழிகாட்டியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வி ஆர் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: Come.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவது

0: அதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்வேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்றுமுன் வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஹலோ ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 டைம் 11:02 நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர். இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தருவிகளை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக யார் இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ வாங்க பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: எங்கள் அன்பு நண்பர் சந்தீப் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கும் அன்பலை நேயர்கள் அவனுக்கும் இனிய காலை வணக்கம் ஒன்றை சொல்லிக்கொண்டு எங்க நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேரலையில் மதுக்கரை பெரியசாமி.
2: பெரியசாமி வணக்கம், சொல்லுங்க. அதாவது இன்றைய நேராக நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிவாயிருக்கீங்க, எப்படி இருக்கு?
3: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இந்த பொறுப்பு இந்த நிகழ்ச்சி எனக்கு வழங்கிய எங்க மேடம் அன்பு மேடம் சௌமியா அவர்களுக்கும் நன்றிகள் பல பல.
2: சரிங்க, சொல்லுங்க பெரியசாமி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
3: நான் இங்க ஒரு சிறு தொழில் வச்சு கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நடத்திட்டு இருக்கிறேங்க. நமக்கு காலையில 8 மணியிலிருந்து நைட்டு 8 மணிக்கு வானவில் பண்பலை தவிர வேறு துணைகள் எதுவும் கிடையாது.
2: சரிங்க,
3: அது கூட சேர்ந்து போயிட்டே இருப்போம்.
2: எவ்வளவு வருஷமா எஃப்எம் கேக்குறீங்க?
3: 1980 நான் கேக்குறேங்க. அப்ப வந்து நம்ம வானொலியில பூலவாடி ஐயா என் பொன்னுச்சாமிங்கிற வந்து அண்ணன்மார் வரலாறு கதை சொல்லுவாங்க. அது அன்னைக்கு இருந்து நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் ரேடியோவோட இணைஞ்சு நம்ம பயணம் வந்து அழகா போயிட்டு
2: இருக்கு. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சார்?
3: என் வீட்டுல மனைவி இருக்காங்க, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. பெரியவங்க திவ்ய பாரதி, சின்னவங்க பிரியதர்ஷினி. 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சுங்க. பெரியவங்களுக்கு வந்து ஒரு பேரக்குட்டி இருக்காங்க, எஸ் விபு. சின்ன பையனுக்கு, சின்ன பொண்ணுக்கு ஒரு பேரன் இருக்காங்க, மகிழன்.
2: ஓகே, சரிங்க. நம்ம எஃப்எம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா எது?
3: லட்டு, மைசூர்பா, ஜிலேபி, பாதுஷா, இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இதுல எழுப்பிக்குன்னு கேட்டா நம்ம வந்து எதையும் செலக்ட் பண்ண முடியாது. ஆனா வந்து இதுக்கெல்லாம் சிகரம் வச்சது போல ஒரு நிகழ்ச்சி வந்து எப்பவுமே ஒண்ணு முதல்ல இருந்துதான் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது சனிக்கிழமை வரக்கூடிய வசந்த இல்லம், அதுல வரக்கூடிய மேடம் சௌமியா அவர்களும் மேடம் தேவகி அவர்களும் நடத்தும் வந்து அந்த அர்த்தமுள்ள அரட்டை ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான பல தகவல்கள் வந்து நேயர்களுக்கு தருதுங்கிற விதத்துல அது வந்து ரொம்ப உயர்வான ஒரு முதலிடத்துல இருக்குதுங்கிறது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கருத்து. அது என்ன ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சியா இருக்கு.
2: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுடைய விருப்பமாக என்னென்ன பாடல் தெரிவுகள் வழங்க போறீங்க?
3: புதிய பூமி திரைப்படத்தில் வரக்கூடிய சின்னவளை, இரண்டாவதாக நான் அவன் இல்லை என்ற திரைப்படத்தில் வரக்கூடிய மந்தார மலரே, மூன்றாவதாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் வரக்கூடிய பூ மாலையில்,
2: சரிங்க,
3: நான்காவதாக சூப்பர் ஸ்டார் நடித்த கை கொடுக்கும் கை திரைப்படத்திலிருந்து தாழ்பூவே, அஞ்சாவதாவது விக்ரம் திரைப்படத்தில் வரக்கூடிய இளஞ்சோடி மஞ்சக்குருவி,
2: சரிங்க,
3: ஆறாவதாக நாட்டாமை திரைப்படத்தில் வரக்கூடிய மீனா
2: பொன். உங்களுக்கான பாடல் தெரிவுகளை கேட்டுடலாமா?
3: கண்டிப்பா கேட்டலாம் சந்தீப். இது எல்லா நேயர்களுக்காகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன்.
2: சரிங்க, உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் ஒன்னா வர காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்றைய நிகழ் நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டு தன்னுடைய விரும்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மதுக்கரையிலிருந்து பெரியசாமி.

நம்ம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இன்றைய நேயர் இன்றைய கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடத்தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் மதுக்கரையிலிருந்து பெரியசாமி. அவருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அலைபேசி என எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான அழைப்பு எங்களிடமிருந்து கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கள் கூட நான் ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து ஸ்டம்ப்டு சீசன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றின கலந்துரையாடல் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: around the world, and you sort of contracted all year round. You just play for different franchises and different competitions, all named MI or whichever particular brand it might be. Is that the route we're headed down?
1: It's hard to say. I think obviously as players, you still want to have, I think the whole point of franchise cricket, especially from my point of view, is you have that freedom. You can pick and choose where you want to go. And for some younger players, potentially that might end up being the case, who fall out back end of the 20s, might not want to play four-day cricket or so on, and they want to go down that route. Potentially that is what might happen, but for me, I like the freedom of being able to pick and choose where you want to go, or put your name in this hat, and if you get picked, you get picked. I think that's part of the excitement if people do go down that route in the future, because that's a personal decision. But like everyone knows, everyone, I think, still a lot of my generation, my age, think Test cricket's still the pinnacle. And I don't play at any four-day cricket anymore, but I still look towards that and think that's the best cricket you can possibly play, because it's satisfying to play over 5 days or 4 days and get a result. T20 is fun. I enjoy it. 100's great. But you still, the satisfaction when you win at the end of a comp is obviously the same. But I think a lot of generations still looked at the four-day game and the Test cricket as the one to be.
0: So interesting thoughts there from My London's Nathan Sauter. That's all we've got time for on this week's Stumped on Akashvani. Don't forget, you can follow us on X. We are at BBC WS Sport, and use the hashtag BBC Stumped. And check us out on YouTube too. Go to the BBC World Service YouTube channel.
2: Stumped is a BBC Sport production for the BBC World Service in association with NBC and Akashvani.
3: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்டம்ப்டு சீசன். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றின கலந்துரையாடல் டெல்லியிலிருந்து அஞ்சலானது. இசையோடு என்றும் நீங்கள்.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்கு நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
5: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
4: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இது ரெயின்போ கிளாசிக்ஸ். வீரத்திருமகன் படத்துக்காக பி பி சீனிவாஸ், பி சுசிலா குழுவினர் பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசை.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
3: மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது குவிஸ் டைம். நேயர் நெஞ்சம், நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
4: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
5: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரமேற தெரியுமா?
4: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
6: சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான்.
0: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
4: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறதும் முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை. நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸான இருக்கிற உணவுகளும் ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கஹாலை அண்ட் ஸ்மோக்கிங்கை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன். வெயிட் போடாமல் கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாமல் பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க, டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. ஸோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
2: நேரம் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: அடாடாடாடா, இதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ச்சே, இத அப்படியே தூக்கி போட்டு இது மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிக்கணும் போல இருக்கு.
2: ஹலோ ஹலோ ஹலோ, இரு இரு, யாருக்கு இத்தனை செம அர்ச்சனை கொடுத்துட்டு இருக்க? ஓங்கி ஒரு போடு போடணுங்கிற யாருக்கு அது?
0: அந்த பிளாஸ்க்கு தான் பாருங்க, இது புதுசா வாங்கினது.
2: ஓ, பிளாஸ்க்கு கா? ஆமா, அது என்ன ஒண்ணு பண்ணி

0: அது ஒண்ணுமே பண்ணல மாட்டேங்குது. அதனாலதான் பிளாஸ்க்னா என்ன, எதை ஊத்துனாலும் அது அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகணும். அதுதானே பிளாஸ்க். இதோட இது மூணாவது பிளாஸ்க் வாங்கியாச்சு. இது ஒண்ணு, இந்த ஹாட் பேக் ஒண்ணு. சூடா வைக்கும் சூடா வைக்கும்ங்கிறாங்க, அது எங்க சூடா வைக்குது? ஃப்ரிட்ஜ்ல வச்சதை விட இது ஜில்லுன்னு ஆயிடுது.
1: அத சொல்றியா? கரெக்ட் தான். ஆமா, தெர்மாஸ் பிளாஸ்க்னு அதுக்கு பேரு. அப்படின்னா என்ன? சூடா வச்சுக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு காலத்துல பாட்டி காலத்துலாம் சொல்லுவாங்க, உங்க பாட்டியும் சொல்லிருப்பாங்க, நாங்களாம் அந்த காலத்துல பிளாஸ்க்ல இன்னைக்கு காஃபி ஊத்தினா நாளைக்கு காலையில வரைக்கும் சூடா இருந்தது அப்படிம்பாங்க.
0: ஆமா, வந்து ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் தண்ணிக்கு ஒரு கூஜா எடுத்துக்குவாங்களாமா?
1: ஆமா,
0: இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்கா.
1: ஆமா, ஹெவியா வெயிட்டா இருக்கும்.
0: அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா உள்ள இருக்கிற அது வந்து உடஞ்சு போயிடும்.
1: அது கீழே ஒரு நெயில் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தியா, அதுதான் சூடா வச்சுக்கும். இப்ப இருக்கிற பிளாஸ்க் பிளிம்சியா வந்துச்சு, ஆனா சூடு தாங்கறது இல்லதான். சரி, நீ அதுக்கு ஒண்ணு ஒரு போடு போடணும் பாரு, எனக்கே கோவம் தான் வருது. நல்லா போடு.
0: இது என்ன பண்றதே தெரியல, நீங்க சொன்னாமே தூக்கிதான் போடணும் போல் இருக்கு. ஆனா தூக்கி போட்டா காசு வராதே.
1: ஒண்ணும் வராது, அதால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாமே இப்ப யூஸ் அண்ட் த்ரோ காலம் ஆயிடுச்சு. ஆனா பாரு, அந்த காலத்திலேயே தெர்மாஸ் பிளாஸ்க் இல்லாத ஒரு தெர்மாஸ் பிளாஸ்க் வச்சிருக்காங்க.
0: அப்படியா? நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, இவங்க தெர்மாஸ் பிளாஸ்க்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாத்தையும் சூடா வச்சிருப்பாங்க?
1: அவங்களுக்கு தேவைப்படல நம்ம ஊர்ல. ஏன்னா காலையில நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சாப்பிட்டு போவாங்க? பழைய கஞ்சி, பழைய சாதம், அதுதான் சாப்பிட்டு போவாங்க. சில்லுன்னு சாப்பிட்டு போவாங்க. அத நாங்க சாதத்தை புழிஞ்சு வச்சு மோரோ ஏதோ ஊர்காவ வச்சு சாப்பிட்டு போவோம், வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டு போவோம்னு ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க.
0: ஆமா, அந்த பழைய சாதத்தையே இந்த பானையில தான் போட்டு வைப்பாங்க.
1: ஜில்லுன்னு இருக்கும், மெயின்டைன் ஆகும். அதான் நீ சொல்றது ரைட்.
0: ஏன்னா நம்ம ஊரே வந்து பிளாஸ்க் மாதிரி ரொம்ப சூடா இருக்கு, அதனால நம்ம ஜில்லுன்னு சாப்பிடுறோம்.
1: ஆனா அது ஒரு டெக்னிக் இருந்திருக்கு, ஆனா நம்ம ஊர்ல இல்ல, ஆனா இந்தியால தான்.
0: அப்படியா? எங்க?
1: கோவால.
0: என்ன புரியலையே எனக்கு. இல்ல, கோவால பழைய சாதம் சாப்பிடுவாங்க,
1: அடி வாங்குவாய். ரைஸ் கன்சூமிங் ஸ்டேட் என்னெல்லாம் இருக்கு தென்னதிலே, பழைய சோறு சாப்பிட கல்ச்சர் இருக்கு. நான் சொல்றது அது கிடையாது.
0: அப்புறம்
1: சூடா சாப்பிடுறது.
0: பழைய சோத்தை எதுக்கு சூடா சாப்பிடணும்?
1: நீ நல்லா அடி வாங்க போறீங்க.
0: சரி சொல்லுங்க.
1: இங்க பாரு, அதையும் ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிட்டு போறாங்க. இது ஒரு பிளாஸ்க்.
0: என்ன, பழைய சாதம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்கா?
1: பழைய சாதம்னே சொல்லாத.
0: அப்புறம்
1: இது ஒரு பிளாஸ்க்னு சொல்லிட்டேன், உள்ளுக்குள்ள சூடான சோறு தான் இருக்கும்.
0: ஓ, அப்ப சுடு சோறு வச்சிட்டு போறதுக்கு ஒரு பிளாஸ்க்.
1: கிட்டத்தட்ட ஹாட் பேக் மாதிரின்னு வச்சுக்கலாம்.
0: அதாவது உள்ள இருக்கிற சூடு வெளியில வராத மாதிரி இன்சுலேட் பண்ணப்பட்டது.
1: ஆமா, எப்படி இருக்கும் நான் உனக்கு காட்டுறேன், போட்டோ மட்டும் காட்டுறேன் பாரு. இது ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கா?
0: இது ஹேண்ட்பேகா? இது பானை. இது
1: பானை மேல ஒரு கயிறு இருக்கு பாரு, அப்ப மாட்டிட்டு போனா அது ஹேண்ட்பேக் தானே?
0: சரி, பானை பேக்னு கூட வச்சுக்கலாம்.
1: சரி,
0: ஆனா பானையில வந்து சுடுற சாதத்தை போட்டா அது ஜில்லுன்னு தானே ஆகும்?
1: ஆகாது, அதுதான் ஆகாது.
0: ஏன்னா
1: இந்த பானை இன்சுலேட் செய்யப்பட்டது. எதுவால் நான் சொல்றேன், வெறும் பானை இல்ல. ஏ, நீ களிமண் பானை நினைச்சிட்டு இருக்கியா?
0: பின்னாடி
1: என்ன இருக்கு, எப்படி இருக்கு?
0: அதாவது ஷேப் வந்து பானையாட்டு இருக்கு, ஆனா மேல வேற ஏதோ கலர்ல இருக்கே.
1: வெளியில என்ன பூச்சி பூசி இருக்காங்கன்னா, அதுக்கு மேல வந்து மண்ணையும் சாணத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி பூச்சி மாதிரி செஞ்சு வெயில்ல

0: They said that this day celebrates a state that has made immense contributions to the country's history through literature, music, art, spirituality, science, trade, commerce, and social reform. The National Testing Agency or NT has said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test NEET UG 2026 re-examination, which is scheduled for tomorrow. In a statement, the NT has said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. The agency noted that more than 2 lakh personnel, including observers, coordinators, police forces and administrators, have been deployed. The NTA noted that multi-layered security framework has been put in place to ensure a fair and transparent examination. The Securities and Exchange Board of India, SEBI, has approved a series of reforms aimed at improving market efficiency, easing compliance requirements and strengthening regulatory frameworks across the financial sector. At the 214th meeting held in Mumbai yesterday, SEBI board simplified the transmission of securities for legal heirs and claimants that are in the name of deceased investors. The fact-check unit of the External Affairs Ministry has debunked claims on social media that Indian ambassador to China was summoned by Beijing to lodge protest over certain memes. It urged people to stay alert against such false and baseless claims on social media. U.S. Special Envoy Steve Witkoff and Iranian Foreign Minister Abbas Araghchi are heading to Switzerland for the next round of talks. The talks were originally scheduled to begin yesterday, but were postponed because of ongoing hostilities between Israel and Hezbollah in Lebanon. Brazil recorded their first win of the FIFA World Cup with a comfortable 3-0 victory over Haiti at the Philadelphia Stadium today. Brazil had come into the game under pressure after being held to a draw by Morocco in the Group C fixture. The victory lifts the South Americans to the top of the group on goal difference. Earlier today, Morocco secured a 1-0 victory over Scotland in their Group C match. In men's cricket, the third and final ODI match of the series between India and Afghanistan will be played at the M.H. Chidambaram Stadium in Chennai this afternoon. The match is scheduled to begin at 1:30 p.m. The hosts have already secured the series with a 2-0 lead and will be aiming to complete a clean sweep of the three-match series. And International Yoga Day 2026 or IDY 2026 will be celebrated globally tomorrow. This year marks the 12th International Day of Yoga with the theme Yoga for Healthy Aging, which emphasizes the importance of yoga for all ages. And that is the end of this news bulletin.
1: இலங்கை தமிழரா வந்து நிஷான் வேலுப்பிள்ளி அவர் வந்து ஆஸ்திரேலியாக்காக இப்ப இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் விளையாடுறாரு.
2: ஓ, அப்ப வந்து இந்த ஃபிஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டியில ரெண்டு தமிழர்கள் விளையாடிட்டு இருக்காங்க.
1: ஆமா,
2: அப்ப தமிழர்கள் எல்லா இடத்துலயும் நம்ம போய் முதிரியை பதிக்கிறோம். அதனால நம்ம வந்து கோவாக்கெல்லாம் போகவே
1: வேண்டாம்.
2: இங்கே பக்கத்துல பானை கடை இருக்குல்ல,
1: அதுக்கு என்ன போ,
2: அங்க போய் ஒரு சின்னதா ஒரு பானை வாங்கிட்டு வழியிலேயே வந்து சாணமும் கிடைக்கும், அதையும் வாங்கிட்டு வந்து நம்மளே ஒரு ஒரு ஹாட் பேக்க செஞ்சு பாக்க போறோம்.
1: என்ன எதுக்கு இதுல கூட்டு சேர்ந்துக்கிறேன், ஐயோ இந்த வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா, நான் கதை மட்டும்தான் சொல்லுவேன், என்னாலலாம் அதெல்லாம் பண்ணி பாக்கலாம் முடியாது. நல்ல வேலையை நீயே செய், உன் பிளாஸ்க் வேண்டாம்னு உடைக்க ரெடியா இருந்த அதுதானே.
2: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
3: அர்த்தமுள்ள அரட்டை.
4: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்
5: ஜெய் ஹிந்த்.

0: கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? இந்த படத்துல 5 பாட்டு. இது வந்து 1986 வந்த படம். பொங்கல் அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம். படம் ஓகேவா ஓடின படம். அந்த ப்ரொடியூசர் பேரு கல்யாணராமன். படத்தோட டைரக்டர் பேரு சிவி ராஜேந்திரன். படத்தோட மியூசிக் டைரக்டர் பேரு கே ரவி. இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம கிட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, அவங்களும் நல்ல பாட்டெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த படம் பேரு ராஜா நீ வாழ்க. இந்த பாடல்களோட இசையமைப்பாளர் கே ரவி. கே ரவின்னா நமக்கு தெரியாது, ஆனா அந்த கே ரவி யாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி தான். வெரி டேலண்டட் பர்சன், ஒரு கவிஞர், இசையமைப்பாளர், வழக்கறிஞர், இப்படி பல முகம் கொண்டவர், மல்டி ஃபெசட்டட் பர்சனாலிட்டி, கிட்டத்தட்ட டி ராஜேந்தர் மாதிரி. நம்ம சினிமால இவ்வளவு டேலண்டட் பீப்புள் இருந்திருக்காங்க, ஏன் அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இவரே எழுதக்கூடியவர்கிறதுனால இவரே இந்த பாடலை எழுதி SPB சார் பாடி தனி பாடலாம் வெளியிட்டு இருக்காரு. அதாவது இசை கவி ரமணன்னு சொல்வோம் இல்லையா, இப்ப அவர் ரொம்ப பாப்புலர். பாரதியாருடைய கவிதைகளை வந்து அரங்கேற்றம் பண்றதா இருக்கா, அவரை பத்தி பேசுறதுலயா இருக்கட்டும், கண்ணதாசனை பத்தி பேசுறதுலயா இருக்கட்டும், அவ்வளவு இப்ப பிரபலமா இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரும் இவரும் சேர்ந்துதான் இந்த படத்துக்கு லிரிக்ஸே எழுதியிருக்காங்க. அடாடா அப்படின்னு நமக்கு தோணும். இவரை வந்து வானவில் ரவி அப்படின்னு சொல்லுவாங்க. வானவில் பண்பாட்டு மையம், கல்ச்சுரல் சென்டர் அதை வச்சிருக்காரு. அதுல வந்து அவர் எழுதாத சப்ஜெக்ட் இல்ல, கவிதைகளா இருக்கட்டும், கட்டுரைகளா இருக்கட்டும், அப்பவே மாணவ பருவத்திலே நிறைய எழுதியிருக்காரு. ஆனா என்னவோ திரைத்துறைக்கு அவர் வராம அப்புறம் அவர் வழக்கறிஞர் தொழில பார்க்க போயிட்டாரு. அவர் செய்த சாதனைகள்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. இந்த படத்துல வந்து பிரபு அம்பிகா நடிச்சிருக்காங்க. சரி, இதுல இப்ப வான் வெளியில் ஒரு பாட்டு, SPB சார் அண்ட் எஸ் ஜானகி அம்மா, பியூட்டிஃபுல் மெலடி, அதை தான் இப்ப கேட்க போறோம். 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல இருந்து கே ரவி இசையமைப்பில் வந்த பாடல் இது.

0: அதான் பீனை மீட்டுற மாதிரியே ஜானகியம்மா பாடியிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு தமிழ்ல என்ன, அதே தானே தமிழ்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாரும் செம்மையா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒத்தர் ரெண்டு பேர் தான் ரொம்ப லேட்டா சொன்னீங்க, அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டான். ஏன்னா உங்களுக்கு சனிக்கிழமை ஃபுல்லா டைம் இருக்கு, சண்டே டைம் இருக்கு, நீங்க மண்டே நைட் வரைக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனா அநியாயம் இன்னைக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, நேத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த தடவை நான் பேர் படிச்சிடறேன், ஆனா நெக்ஸ்ட் டைம் எல்லாம் கரெக்டா சொல்லிடணும். சரி, இது தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன், என்ன விடை? இதுதான் விடை.
1: ஒன்னா ரெண்டா தாமரை பூ நம் வீட்டினில் பூத்தது ஏராளம்.
0: ஒன்னா ரெண்டா தாமரை பூ, ஆ பியூட்டிஃபுல் சாங் இல்லையா. மலையாள படம் வந்து ஆலோலம், அந்த படத்துல வந்ததுதான் வீணை வீணை அந்த சாங். தமிழ்ல வந்து தழுவாத கைகள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், மலையாளம் வந்தது வந்து 1982, அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் 1986. ஆனா அந்த பாட்டு ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சுனால இது பெருசா ஹிட் ஆல. ஆனா நம்ம மனசுல இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் பாட்டுல இது டூயட், எக்ஸலன்ட் சாங். சரி ஓகே, இதுதான் விடை. ஆனா அந்த விடைய டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. பாட்டு போட்டு அடுத்த செகண்ட் 12:24 செல்வபுரம் சையத் ரசூல் பண்ணிட்டாரு, ஃபாலோட் பை RS புரம் ஹரிஹரன், டெய்லர் முருகன், நவநீதன் சென்னிமலை, பாபு மாதா அவங்க எல்லாம் 12:26 அனுப்பிட்டாங்க. அடா அடா அடா சூப்பர், செல்வபுரம் சையத் ரசூல் தான் ஃபர்ஸ்ட் அனுப்பினார். அவருக்கு இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். உங்களுக்கும் உண்டு, இருங்க இருங்க வரிசையா படிக்கிறேன். குமார் சங்கமேஸ்வரன், நடராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர், அப்புறம் வந்து டாடா பேட்ல இருந்து வி விஸ்வநாதன், அப்புறம் கோணமலை ஆனந்தன், ஆர் கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலேருந்து, சரவணன் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பி இருந்தாரு, அப்புறம் உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், அப்புறம் பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்ல இருந்து, ராஜாமணி, இந்திரபிரியா கல்யா, அலாங்கொம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார் உமாமகேஸ்வரி, குகன் சிந்து கோத்தகிரியிலேருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, தென் பொன்முடி நாகமணி, சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து, அப்புறம் மணவை சந்திரசேகர், ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், அப்புறம் கனியாம்பூண்டி கனகரத்னம், ஆழியார் சுப்பிரமணியம், சிறுமுகை சோமு கலைவாணி, காலேஜ் பிரணயா குகன், போன வாரம் ஜிஎன் மில்ஸ் சேவியர் பால் கரெக்டா அனுப்புனீங்க, நான் சொன்னேன் திருஷ்டி பட்டுருச்சு போல இருக்கு, போன வாரம் டக்கு டக்குன்னு ரெண்டு பாட்டுக்கு அனுப்பி நல்ல பலத்த கைத்தட்டெல்லாம் வாங்கினீங்களே, இந்த தடவை என்ன பண்ணிட்டீங்க? ராதா ராதா மீண்டும் கோகிலாலே அந்த பாட்டான்னு கேட்டிருக்கீங்களே, இதே விட இன்னொருத்தங்களும் சொல்லியிருக்காங்க, அவர் ஓன் அனௌன்சர் சாரதா ராமநாதன், அவங்க கூட மீண்டும் கோகிலா ராதா ராதாவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கவிதா இளங்கோவன் இவங்களும் வீணைக்கு வீணைன்னு அனுப்பிட்டு அப்புறம் சரியா அனுப்பிட்டாங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து கரெக்டான விடை அனுப்பியிருக்காங்க. கருவஞ்சிறை ரேவதி பாலகிருஷ்ணன், அவினாசி பிரபுதேவி, ஸ்ரீசாய், அப்புறம் சத்தியமங்கலம் கேன்பாளையம் பேச்சுமுத்து, திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, தனபால் சசிகலா, கோகுல் நகர் சாமி கவுண்ட்.

கவுண்டன்பாளையம், வடவள்ளி கிரிஜா, ஹரிஹரன் பெங்களூரு. அவர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, ஒரு பியூட்டிஃபுல் சாங் போட்டிருக்காரு, ஊஞ்சலாடும் உறவுகள்ல வீணை எனது குழந்தை அந்த பாட்டை போட்டிருக்காரு. ஓகே, அந்த படமுமே மலையாள படம் தான் ஒரிஜினல். அப்புறம் வி இளங்கோ, சாந்தி இளங்கோ அண்ட் குடும்பத்தினர். அப்புறம் கோபி தெலுங்கு பாளையம், பாலு ரேவதி குடும்பமா அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் கீதா மொடப்புலூர்ல இருந்து ஆஹா பிள்ளை நிலாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதி மகாலிங்கம், கள்ளி வலசு, பா பரணிதரன் குடும்பத்தினர், பீடம்பள்ளி வாசுதேவன், ஆச்சிப்பட்டி துரை மணிகண்டன், ஒன்னா ரெண்டா என்ன சொல்ல என் நெஞ்சிலே ஆசைகள் ஓராயிரம், வேற ஏதோ பாட்டை போட்டிருக்காரு. ஆனா அந்த பாட்டு இல்ல, இருந்தாலும் உங்க பேரை நான் படிச்சுட்டேன். எஸ் எம் அப்துல் கஃபூர் செல்வபுரம்ல இருந்து, அவரும் கரெக்டா போட்டிருக்காங்க. அப்துல் கஃபூர் நீங்க எப்படி தான் போட்டிருந்தீங்க, கபூர் அப்படின்னு போட்டிருந்தீங்க. கபூர்னா அது நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கும். நானே பாருங்க உங்களை கரெக்ட் பண்ணி கபூர் அப்படின்னு படிச்சிருக்கேன். அதுதானே உங்க பேரு, கரெக்டா எழுதணும். ஓகேவா? சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதி லட்சுமி, இவங்களாம அனுப்பியிருக்காங்க. ஆவா அடேங்கப்பா எத்தனை பேரு. அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர் கவிதா கரெக்டா போட்டிருக்காங்க. கரெக்டா ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். பாருங்க எவ்வளவு ஆசை ஆசையா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரைட், இந்த வார குவிஸ் என்ன என்னன்னா, இப்ப வரப்போற இந்த துண்டு பாட்டை கேளுங்க. அது என்ன துண்டு பாட்டு, அதோட எந்த பாட்டுல வருங்கிறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே வேணாம். முதல்ல இது கேட்போமா?

என்ன பாட்டு இது? முதல் முதலாக காதல் டூயட் பாடவில்லை. நம்ம எவ்வளோ ஃபேவரட் சாங்ல இந்த பாட்டோட நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் ஆன்சர் சொல்லும் போது இதோட இணைந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்ன, இந்த பாட்டில் இப்போ கேட்டீங்க இல்லையா, இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் கேள்வியே. இது ஒரு பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. இது எந்த பாட்டில் வந்த வரிகள், அவ்வளோதான். அந்த பாட்டோட முதல் அடியை நீங்கள் சொல்லணும். எந்த பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது, அவ்வளோதான். அதுதான் நீங்கள் யோசிக்கணும். எங்கேருந்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு பாருங்க ராஜா சார், அதை இவர் எப்படி பாடியிருக்காரு இல்லை. ஐயோ, இது ஒரு மிமிக்ரி தான், இது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. இதுக்கு க்ளூ கிடையாதா? நிச்சயமாக சொல்லலாமே. இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்தாங்களோ அதான கேள்வியா கேட்டிருக்கேன். அந்த பாட்டு ஹாப்பி சாங் சரியா, ஆனா அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் இல்லை. அந்த படம் ஹிட்டு, அந்த படத்துல ஒரு ஹிட்டான பாட்டு வந்து சோகப்பாட்டு. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரியா சொல்றீங்க? 10 பாட்டோ 12 பாட்டோ அந்த படத்துல ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி குழு கொடுத்துருக்கேன். தமிழ்லயும் இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு. தெலுங்கு தான் ஒரிஜினல், ஹிந்தியில கூட இருக்கு அந்த படம். அப்பா, எத்தனை குழு கொடுத்தாச்சு கண்டுபிடிங்க. ஒரு ஃபேமஸ் சிங்கர், அந்த காலத்து சிங்கர் பாடின பாட்டு, அதுலேருந்து தான் இந்த வரிகள் எடுத்து இதில் வச்சாங்க, அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சலாம். குதிரை வரும் அந்த பாட்டில். இப்போ இதுக்கு மேலே என்ன குழு கொடுக்கறது? கொடுத்தாச்சு, நிறைய குழு கொடுத்தாச்சு. சரி, யோசிச்சு கண்டுபிடிச்சி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைங்க பார்ப்போம். மொபைல் நம்பர் சொல், 9 58 58 00 103. என்றும் கேட்டது இன்றும் இனிக்குதுல செகண்ட் சாங் என்ன? இந்த 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல நிறைய கதை இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ், இந்த படம் வந்து அவ்வளவா ஓடல. கல்யாணராமன்கிறவர் ப்ரொடியூசர், நமக்கு தெரியும், எம்ஜிஆர் படங்களை எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய வளர்ப்பு மகன் தான் இவர் ரவி. கல்யாணராமன்கிறவருடைய மனைவி வந்து இவருக்கு அத்தையானும், அத்தை வீட்டுல வளர்ந்திருக்காரு. அதனால அவருடைய இனிஷியலே அவர் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப அவரே சொல்லிதான் எனக்கும் தெரியும். அவரு அவர் பேஜ்லயே ஷேர் பண்ணியிருக்காரு இதெல்லாம். இந்த படத்துக்கு இசை இவரா அப்படிங்கறது நமக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்றேன். படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சென்சார்க்கு வந்திருக்கு. அப்ப ஓப்பனிங்ல வந்து வெறும் மியூசிக் தான் இருந்திருக்கு. டைட்டில் சாங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னாராம். உடனே இவங்க டைட்டில் சாங் ரெடி பண்ணலாம், வரியெல்லாம் எழுதியாச்சு, அவர் எழுதி கொடுத்துட்டாரா. எழுதி கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ண பார்த்தா எஸ்பிபி சாரும் மலேசியா வாசுதேவன் சாரும் ஃபாரின் போயிட்டாங்களா, இங்க இல்ல. ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, 4 நாளோ இன்னும் இருந்திருக்கு. அதனால அவரோட ஃப்ரெண்டு ராஜுங்கிற ராஜகோபால கூப்பிட்டு இதை பாட வைக்கிறாங்க. அவர் பாடினா அந்த டைட்டில் சாங் இப்ப கொஞ்சம் கேட்போமா?

இப்ப கேக்குற பாட்டு சீவலப்பேரி பாண்டி, அதுல வந்த பாடல். இது ரெண்டு பாடினது யாரு? ராஜகோபால். இப்ப நான் ராஜகோபால் பாடின பாட்டுன்னு சொல்றேன், ரவி அவர்கள் இசையமைச்ச பாட்டுன்னு சொல்றேன். உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இப்படி சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரவி அவர்கள் வந்து பிரபல நியூஸ் ரீடர் சோபனா ரவியோடைய கணவர். ராஜகோபால்ங்கிறவரு அகைன் பிரபல நியூஸ் ரீடர் சந்தியா ராஜகோபாலுடைய கணவர். இப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இல்ல சார். பாட்டுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் பாருங்களேன். அது வந்து கோயின்சிடென்டல். அவங்க மனைவி மாதிரி ரெண்டு பேருமே நியூஸ் ரீடர்ஸா இருந்திருக்காங்க. ரவி சாரோட ஃபேமிலி ரொம்ப டேலண்டட் ஃபேமிலி. இந்த மாதிரி அவர் நிறைய கதை சொல்றாரு பாருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்படி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் வரதுக்கு முன்னாடி அவர் கதையாவே சொல்றாரு. அவர் மாலை போட்டிருந்தாரா சபரிமலைக்கு, 14 ஜோதி தரிசனம் 1986 அங்கு இருக்கணுமா. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை இஷ்யூஸ் இருந்தது போல இருக்கு. என்ன பாட்டெல்லாம் சரி பண்ண எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் லாஸ்ட் மினிட்ல அவங்க சென்னையிலேருந்து ஃபிளைட்ல போய் இறங்கி அப்புறம் ஜோதி தரிசனம் பார்த்துடுறாராம். நல்லபடியா என் படமும் ரிலீஸ் ஆச்சு, நான் அங்கே பண்ண படம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம் நெக்ஸ்ட் டே அங்கே அப்படின்னு அதை சொல்றாரு. ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அது, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இல்லை அது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எனிவே இப்பேற்பட்ட பெரிய கலைஞர் அவர். அன்ஃபார்ச்சுனேட்லி சினித்துறைக்கு வரவே இல்லை. இத்தனைக்கும் அவங்க வளர்ப்பு தந்தையார் வந்து மூவி ஃபீல்டுலேயே இருந்து கூட அவர் வேண்டாம் போறோம் நமக்கு இதுதான் சொல்லிட்டு அவர் சக்சஸ்ஃபுல் வக்கீலா விளங்கினார். எத்தனை கவிதைகள் இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கவிதைகளை வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க அதை பல்கலைக்கழகங்கள்ல. இப்ப எப்பேற்பட்ட அவர் சாதனை பண்ணோன்னு தெரியாமே அதை நான் சொன்னேன், குடத்தில் இட்ட விளக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவர் மியூசிக் பண்ண இதுல இருந்துதான் அடுத்த பாட்டு என்ன, நேற்று பூந்தளிர். இது பியூட்டிஃபுல் மெலடி. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமாவும் பண்ணது. ராஜா சார் கோலோச்சிட்டு இருந்த சமயம் எல்லாரும் இருந்தாங்க. சங்கர் கணேஷ் இருந்தாரு, சந்திரபோஸ் அவர்கள் இருந்தாங்க, MSV சார் இருந்தாரு, டி ராஜேந்தர் இருந்தாரு, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாருமே ஹிட் சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப கேட்கும் போது இது மாதிரி இல்லை, ஆனா இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனா மெலோடியஸா ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த காலத்துக்கே உண்டான பாட்டு மாதிரி தான் இருக்கு, நல்லாவே இருக்கு. நம்ம ஏஆர்ல போட்ட பாட்டு தான் அது. சரி, இப்ப கேட்க போற பாட்டு வந்து நேற்று பூந்தளிர் அப்படின்னு ஒரு பாட்டு. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமும் பாடின பாட்டு. இது ஒரு சூப்பர் மெலடி, நல்ல பாட்டு. இந்த படத்துல இருந்து எவ்வளவு கதை இருக்குல்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ராஜகோபால் அவர் வந்து மேடையெல்லாம் பாடிட்டு இருந்திருக்காரு, ஃபியூ சாங்ஸ் பாடியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழக்கு சவக்கையிலே தான் பாடியிருக்காரு. அவரும் அதை வந்து ஒரு கரியரா எடுத்துக்கணும்னு அவரும் நினைக்கல. சில பேருக்கு அதான் சொல்லுவாங்களே, எழுதியிருந்தா தான் வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சரி, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு போய் கேட்போமா? ராஜாணி வாழ்கால இசையமைப்பாளர் ரவி அவர்களோட கைவண்ணத்துல வந்து இன்னொரு பாடல், நேற்று பூந்தளிர். எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமாவும் பாடின இன்னொரு பாடல் கேட்போமா?

0: தோற்றம் மாறியது தொட்டதும் நெஞ்சில் பட்டதென்ன வளரம்பு.
1: ஓகே, உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம் இந்த வருமோ நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்களே பாப்பமா. குணசேகரன் பணப்பள்ளி ஆனைக்கட்டியில இருந்து என்ன அனுப்பியிருக்கார், நேயர்கள் ஆகிய நாங்களும் அதுல்யாங்கிற வீர பெண்மணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு. தேனா மணிகண்டன் வந்து அன்னைக்கு அந்த இன்றைய நேயர்ல வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் விரும்பி கேட்பாங்கன்னு அழகா சொன்னார் அப்படின்னு குணசேகரன் அவர்கள் பாராட்டியிருக்காரு. இவர் என்ன அனுப்பியிருக்காரு, டாடா பெட் விஸ்வநாதன், நேத்து இந்த பாட்டை கேட்கும் போதே லைட்டா டவுட் வந்தது, ஒருவேளை நாளைக்கு குவிஸ்கான விடை வந்து இதுவோ அப்படிங்கிறது. பாருங்க எப்படி நம்மள மாதிரியே யோசிக்கிறாரு பாருங்க. அர்த்தமுள்ள அரட்டையில் கேரளாவை சேர்ந்த அத்துல்யா கடலில் மூழ்கி ஆண்கள் செய்யும் வெல்டிங் கட்டிங் ஒட்டிங் வேலைகளை துணிச்சலாக செய்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். மனம் எனும் கடலில் முத்தெடுத்து சௌமியா மேடம்க்கு தாருங்கள். தேவகிக்கு சொல்லியிருக்காரு, மன்மதன் தான் விட்டாம்பு அப்புறம் காதல் கிளி, இந்த ரெண்டு பாடல்களும் கேட்காத பாடல்கள் தான் சிறப்பு அப்படின்னு ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்காரு. அர்த்தமிழ் அரட்டையில வந்து சாதனை பெண் அதுல்யாவின் அசத்தலான பணி பற்றி சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இந்த சிலு சிலுங்குது பாட்டு இல்ல, அது வந்து இசை விளக்கம் அருமைங்க. தலையணை மந்திரம் படப்பாட்டும் கல்யாண கச்சேரி அந்த பாட்டும் வந்து நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. ஒரு மணி நேரம் அருமையான நிகழ்ச்சி, ஆனா நியூஸ்ல 10 நிமிஷம் போயிடுதே அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம். 1 ஹவர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சின்னு ஒரு லிசனர்ஸ் எல்லாம் 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, பாருங்க. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து அவர் என்ன கொடுத்திருக்காரு, அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருந்தன. 6:46 பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆல்மோஸ்ட் டெய்லி நீங்க மெசேஜ் பண்றீங்கல்ல, முடிஞ்ச உடனே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு பண்ணிடுவாரு. சிரிப்புக்கு ஒரு இசை கருவியா, வியக்க வைத்து விட்டீர்கள், எங்களையும் ஷேக் செய்து விட்டீர்கள். ஓஹோ, சே நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்ல இருந்து பாருங்க, கிரியேட்டிவா மெசேஜ் கொடுத்துருக்காரு. எஸ், ஷேக் ஷேக் ஷேக்கர் பத்தி இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இசைக்கருவி பற்றிய தகவல்களை ரசனையோடு கூறியது உங்களின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அனுப்பியிருக்காங்க தாராபுரத்திலிருந்து, என்ன பாட்டுன்னு கண்டே பிடிக்க முடியவில்லை, சிரமப்படுகிறோம். தகவல்களை திரட்ட நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீங்க, அவ்வளோ சிரமப்படுறேன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆக்சுவலாக அது ரொம்ப ஈஸி தெரியுமா, முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ ரொம்ப கஷ்டம், இப்படி ஒத்த 2 பேர் ஆஃபீஸ்க்கு வரவங்க, லைட் மியூசிக் சிங்கர்ஸ், ராஜா சார் ட்ரூப்பில் இருந்தவங்க, சங்கர் கணேஷ் ட்ரூப்பில் இருந்தவங்க, MSV சார் ட்ரூப்பில் இருந்தவங்க எல்லாம் வந்து நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. அப்போ நான் ஆர்வமாக உட்காந்து கேட்டு நோட் பண்ணி வச்சது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நிறையா வந்து நெட்டில் தருந்தீங்கன்னா தகவல்கள் அப்படியே கொட்டி கிடக்குது, ஆனால் அதில் எது உண்மைன்னு நமக்கே தெரியாது. சில விஷயங்கள் அவங்க சொன்னது தான், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயத்த தான் சொல்கிறேன், புதுசாக எதுவும் இல்லை, இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. ஆனால் என்ன பாட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். உங்களுக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, எது கொடுத்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி குவிஸுக்கான கேள்வி வந்து எது கொடுத்தா உங்களுக்கு நல்ல கண்டுபிடிப்பீங்க, கண்ணும் பிடிக்கணும் ஆனால் கொஞ்சம் டஃப்பாகவும் இருக்கணுமே, ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மண்டையை உடச்சிக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமாக எதுக்கு தெரியுமா, அர்த்தமுள்ள அரட்டை, அந்த தகவலை திரட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். வழக்கம் போல இந்த இதில் வந்து லெட்டர்ஸ் உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க.

0: 12:40க்கு முன்னாடி முடியலன்னா 12:50க்கு கேட்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், ரேடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து கேட்கணும். சென்னிமலை நபதி இதன் என்ன கொடுத்திருக்காரு, மணி ஒன்று மலர் ஒன்று, அதுல வந்து கதை சொல்லிய விதம் அருமை வாழ்த்துக்கள். சாரு கேசினியர் நாங்க அவங்கள சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை அருமையா சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க, நன்றி. சிரிச்சா பாடலுக்கு எத்தனை விளக்கங்கள், இந்த தமிழ் பாடலுக்கு ரயில் சத்தம் உட்பட எத்தனை எத்தனை விதங்கள் என்று கூறியது அருமை. நீங்கள் இசை களஞ்சியம் என்று மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள். சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலிருந்து போட்டிருக்காரு, நன்றி. பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி, இந்திரபிரியா கல்யா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன போட்டிருக்காங்க, அண்ட் அர்த்தமுள்ள அரட்டையில் அண்டை மாநில ஸ்கூபா டைவிங் செய்கிற அதுல்யா. இல்லை, ஸ்கூபா டைவிங் இல்லை, அவங்க வந்து டீப் சி டைவர், ஸ்கூபா டைவிங்கையும் தாண்டி அவங்க பண்ணுறது. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக மிக அருமை, அந்த அனைத்து பாடல்களும் அருமை, மொத்தமாக போட்டாரு. இது வந்து மிக சவாலான விஷயம் இல்லையா, டீப் சி டைவிங்கிறது. கடலுக்கடியில் அவர் கண்ட அதிசயங்களை ஆவணப்படுத்த நினைப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி அவர் போட்டிருக்காரு. நீங்க விடைய வந்து ரொம்ப லேட்டா அனுப்பினீங்க, அப்படி அனுப்பக்கூடாது, ஆனா விடை கரெக்டு தான், அதுக்கு மேல இருந்தா என்னாலேயே அதை ஃபாலோ பண்ண முடியாது.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50க்கு கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர்

முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும் நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே

அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக் கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னோ வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நம்முடைய குட்டிக்கு பிக் சல்யூட் அப்படின்னு முடப்புல ஒரு கீதா போட்டிருக்காங்க. சௌமியா மேடம், தேவிக்கி மேடம், உங்களுக்கும் என்னுடைய சல்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வசந்த இல்லம் 12:40 ஆச்சே, நம்ம லெட்டர் படிக்கலையே, நம்ம லெட்டர் கிடைக்கலையோ, வருமா வராதான்னு யோசிச்சேன். அப்புறம் நியூஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து வரும் சொன்ன உடனே அப்பாடி நிம்மதியா இருந்தது. மேடம், நீங்க ரொம்ப மெனக்கெட்டு பாட்டெல்லாம் யோசனை பண்ணி வித்தியாசமா போடுறீங்க, அதனால ஒரு லெட்டராவது போடுவோமேனு இருக்கிற ரெண்டு கலர் பென்சிலை வச்சு போட்டேன் அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? பிரபுதேவி ஸ்ரீசாய் அவர் போட்டிருக்காரு, அவினாசிலேருந்து. சோ ஸ்வீட். அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும், கண்டிப்பா தொடர்ந்து ட்ரை மட்டும் பண்ணாம இருக்க கூடாது, ட்ரை பண்ணணும். நீங்க 8 மணி பாடல் சூப்பரா இருந்ததுன்னு போட்டிருக்கீங்க. மத்தபடி அரட்டை மிக சிறப்பு, அந்த 1 மணி நேரமும் நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண் அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர், இது யார் போட்டிருக்காங்க? கேன்பாளையம் பேச்சுமுத்து. மேடம், நீங்க நேயர்களின் விமர்சனங்களை வாசிப்பது மிகவும் அருமையாக உள்ளதுன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. ஜோஸ் கவுண்டம்பாளையம்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இந்த டிவோஷனல் சாங்ஸ் போடுறோம் இல்ல ஈவினிங்ல, டிவோஷனல் பிலிம் சாங்ஸ், அதுல வந்து நீங்க கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம் சாங்ஸ் கூட போடலாமே கொடுத்திருக்காரு. சார், அதை நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து எண்ணிக்கையில கம்மி, கிறிஸ்டியன் பிலிம் சாங்ஸும் இஸ்லாமிய பிலிம் சாங்ஸும் எண்ணிக்கையில ரொம்ப கம்மி. சோ வாரத்துல 2 நாள் போடுறோம், அப்புறம் டெய்லி போட்டா அதே பாட்டு தான் நீங்க கேட்கற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும் அதனால. ஓகேவா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இருவருக்கும் வாழ்த்துக்கள். இது யார் போட்டிருக்கா? சிவகுமார் கோத்தகிரியிலேருந்து, கவிதா இளங்கோவன் திருப்பூர்லேருந்து, பிரேம்நாத் முள்ளக்காடு பாபு, சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து, கஞ்சம்பட்டி செல்வராஜ், விஜயகுமார் உமாமகிஷேவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யோகா பயிற்சியாளர் திருவேங்கடம் அவர்களை மிக சிறப்பாகவும் அழகாகவும் நேர்முகம் கண்டாங்க ஆர்ஜே பௌசியா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் யார் போட்டிருக்காரு? ஜெகநாதன் புலக்காட்டுப்பாளையம்லேருந்து. கட்டிடக்கலை வல்லுநருடன் உங்களுடைய நேர்க்க

ஆனால் மிகவும் அருமை. ஆத்தங்குடி டைல்ஸ் பற்றி நீங்க கேட்டது கட்டிடக்கலைக்கு மகுடம் சூட்டியது போல இருந்ததுன்னு ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல போட்டிருக்காங்க. இலக்கிய சொலை மிகவும் அருமை. அதுல கண்ணனின் கதை வந்தது இல்லையா, போர் வேண்டாம் என்பது அன்றும் இன்றும் என்றுமே பொருந்துகிறது அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, யசோதா கோவிந்தராஜ் திருப்பூர்ல இருந்து. அதே நிகழ்ச்சியை பாராட்டி சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி சின்னவதம்பச்சேரியில இருந்து. கவிஞர் ராமஜோதியின் கண்ணன் தூது மகாபாரத கதையை கண்முன்னே நிறுத்தியது அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அர்த்தமுள்ள அரட்டையில் ஆனந்த உரையாடலும் ஆக்கப்பூர்வ தகவல்களும் அருமை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பல அரிய பாடல்களை அவை குறித்த தகவல்களையும் திறம்பட தொகுத்து வழங்கும் விதம் சிறப்பு. குயிஸ் டைம் மூலமாக நேயர்களின் இசை ஞானத்தை உயர்த்தும் சௌமியா மேடம்க்கு மனமார்ந்த மகிழ்வான பாராட்டு அப்படின்னு கொடுத்திருக்காரு ஜேவியர் பால் ஜி என் மில்ஸ்ல இருந்து. மிக்க நன்றி. தேங்க்யூ. உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து என்ன பட்டிருக்காங்க, வார வாரம் சனிக்கிழமை எப்போது வரும் என்று செவிமடுத்து ஆர்வத்துடன் காத்திருந்தோம். இப்ப வந்து அதே நிகழ்ச்சி ஞாயிறு அன்றும் வருது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஞாயிறு அன்றும் காத்திருக்கிறோம். இப்படி சனிக்கிழமை விட்டுட்டா ஞாயிறு கேட்கலாமே அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ், 90 வயதான வானொலி வானத்தை போல வாழும் சாய்வு நாட்கள் என் குரல் மிஸ்ஸிங் இல்லையே, என் குரல் மிஸ்ஸிங் இல்லையே, நான் தானே பண்றேன். இதன் வெங்கடேஷன் சாரை வந்து நான் தானே இன்டர்வியூ பண்ணேன். சரி, நடனம் தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் நடன குருவை வந்து இன்டர்வியூ பண்ணீங்களே அப்படின்னு ஒண்ணு கேட்டிருக்காரு. யார் இது, சுதாகர் ஆதித்யன் கேட்டிருக்காரு சேரன் மாநகர்ல இருந்து. உடனே ஒண்ணு சொல்றேன், சுப்புடு அவர்கள் பெரிய இசை நடன விமர்சகர் இல்லையா. அந்த காலத்துல அவர் சொல்வார், ஒருத்தருக்கு வந்து இசை விமர்சகர்னா அவருக்கு பாட்டு தெரியணும்னு அவசியம் இல்ல, எனக்கு என்ன டான்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு அவர். அந்த மாதிரி ஆனா எனக்கு டான்ஸ் தெரியும். ஒரு விமர்சகர்னா எப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா போறோம், இசையோ நடனமோ மற்ற விஷயங்களோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இசையோ கர்நாடக இசையோ லைட் மியூசிக்கோ ஃபோக் மியூசிக்கோ, அதை பற்றி தரவோ படிச்சிருக்கணும், விஷய ஞானம் தெரியணும், அதோட நுவான்சஸ் தெரியணும். ஓகேவா, பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மனநல ஆலோசகரோட நேர்காணல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. லிசனர் சாய்ஸுக்கு இணைப்பு கிடைக்கவே மாட்டேங்குதே. இப்போ அவருக்கு சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பாட்டு போட்டி, பாட்டு போட்டியில அது குவிஸ் டைம் தான் சொல்றாரு, பாட்டு போட்டியில பலர் கலந்து கொள்கிறார்களே, நாமும் பங்கேற்றால் என்ன அப்படின்னு போட்டிக்குள்ள நுழைஞ்சங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பதிவை ஒரு 5 மணி நேரம் கேட்டேன், ஆனா மண்டை கலங்கி விட்டது. மனசுல நிக்குது பாட்டு, ஆனா வெளியவே வரல, கண்டே பிடிக்க முடியல, இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல ப்ரோக்ராம கேட்டோமா, அதுல அக்கா தங்கச்சிய பாராட்டினாமா அப்படின்னு நம்ம சும்மா இருந்துடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் அவ்வளவு கஷ்டமாவும் இருக்கு, ஈஸியால கொடுத்துருந்தேன். பாருங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஆன்சர். சண்முக ஆனந்தம் என்ன போட்டிருக்காரு, கதை அருமையாக இருந்தது. மேஷி அவர்கள் வந்து பொம்மை அந்த கதையை வழங்கினாங்க இல்லையா, படித்ததில் பிடித்தது ஜெயகாந்தனோட பொம்மை கதை. ஐயோ அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, மனசு ரொம்ப பாரமா இருந்தது. ஆமா எனக்கும் அப்படிதான் இருந்தது. சண்முக ஆனந்தம், குகன் சிந்து நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க அந்த கதையை. ஷோ மீ த கோஸ்ட் அந்த கொரிய நகைச்சுவை படம், அது ரொம்ப அருமையா இருந்தது. ஏ ஹரிஹரன் அவர் வந்து எப்பவுமே எல்லா படத்துக்கும் அவர் வந்து அந்த கதையோட ஒரு நட்ஷெல்ல ஷேர் பண்ணுவார். தேங்க்யூ. அவரே வந்து பாராட்டியிருக்காரு ஜெயகாந்தனின் பொம்மை அந்த கதையை அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. வின்சென்ட் முத்துராஜ் என்ன கொடுத்திருக்காரு, ஒரு குழந்தை சுட்டிஸ் சாய்ஸ்ல அருமையா பாடிச்சு. ஆமாமா அந்த அழகே அழகு அந்த பாட்டை பாடிச்சு, அடிக்கடி பாட வைங்கன்னு கொடுத்திருக்காரு. ஓகே கண்டிப்பா பாட வைக்கலாம். அர்த்தமிழாரட்டை மிகவும் அருமை, கலந்துரையாடல் அருமை, என்றோ கேட்டது பாடல்களும் அருமை, கேட்டு மகிழ்ந்தோம். சனிக்கிழமை கேட்க முடியாததால் ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து அனுப்பியிருக்காரு. டீப்சி டைவிங்ல சாதனை படைத்த அதுல்யா பல நாடுகளில், அதாவது 130 நாடுகளில் வேலை செய்ய பயண உரிமம் வச்சிருக்காரு. அவர் செய்யும் வேலை வியப்பூட்டியது அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் இது, மனவி சந்திரசேகர். 2 பாடல்களும் இனிமை, காதல் கிளி கதை பேசுது, இந்த தலைமுறைக்கும் பொருத்தமாக இருப்பது ஆச்சரியமே. ஒவ்வொரு வாரமும் அறிவையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து வழங்கும் உங்களுக்கு மனமார நன்றி. நன்றி ஹை. வீரமங்கை பற்றி சொல்லிய விதம் அருமை, பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்பதை மனக்கண் முன் கொண்டு நிறுத்தியது. பா இளங்கோ சாந்தி இளங்கோ அன் குடும்பத்தினர் சூரம்பட்டி வலசு ஈரோட்லேருந்து. ஊர்புறத்திலே பாட்டு அருமைங்க, குளிர்பதன கிடங்கு அமைப்பது பற்றி என் அனந்த கிருஷ்ணன் அவர்களின் உரை மிக சிறப்பாக இருந்தது, அவர்களின் கருத்து பகிர்வு மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஜெகநாதன் போல காட்டு பழமின்னு போட்டிருக்காரு.
அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண்மணி பற்றிய அரட்டை சிறப்பு என்றோல இனிமையான இரண்டு பாடல்களும் அருமை. மன்மதன் தான் அப்புறம் காதல் கிளி கதை பேசுதான் அருமைங்க. சௌமியா மேடம், உங்கள் கண்டிப்பு அரவணைப்பு அழகான

பேச்சு அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல்யா சுரேஷோட சாதனையை நீங்க எடுத்து சொன்னீங்க, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு? மதுக்கரை பெரியசாமி. என்றோ கேட்டது மெலடி சூப்பர். இரண்டாவது பாடலும் மிக மிக இனிமை. உமா கணேசன் போட்டிருக்காங்க, அந்த கட்டிங் ஃபிட்டிங் வெல்டிங் எல்லாமே கடலுக்கடியில் செய்கிறாருன்னு சொன்னீங்க, ரொம்ப வியப்பாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. காதல் கிளி பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு கவிதா இளங்கோவன் போட்டிருக்காங்க. அர்த்தமுள்ள அர்த்தைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் அண்ட் குடும்பத்தினர் மூக்கனூர்ல இருந்து, அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஆழ்கடல்ல டைவ் பண்ணி உள்ள போறது, அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யறது, அதை தான் சொல்லியிருந்தேன். தாய் பட விமர்சனம் ரொம்ப அருமையா இருந்தது. மனத்திரையில் படம் பிடித்து காட்டினார் பட விமர்சனம். சனிக்கிழமை இல்லையா, மயில் இறகு, அதை போட்டிருக்காரு சுதாகர் ஆதித்தன். அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகே. பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம். வீரப்பெண்மணி அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருந்தது. நட்சத்திர மயிலேறக டி ஜி லிங்கப்பா அவர்களின் திரைப்பயணம் குறித்த பகிர்வுடன் பாடல்களையும் வழங்கி மகிழ்வித்தது அருமை அப்படின்னு பிரேம்நாத் போட்டிருக்காரு. அப்புறம் ஆர் எஸ் புரம் பி அசோகன், நட்சத்திர மயிலேறகு டி ஜி லிங்கப்பாவின் பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். நட்சத்திர மயிலேறகு தொகுத்து வழங்கிய ஆர் ஜே பௌசியா அவருக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. ஊர்புறத்தில் எலும்பு முறிவு டாக்டர் முத்துக்குமார், அவர்களின் விளக்கம் பயனுள்ளதாக இருந்ததுன்னு குமார் டெய்லர் போட்டிருக்காரு. அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர். அர்த்தமுள்ள அரட்டையில் நீங்கள் விமர்சன மெசேஜ் வாசித்தது அருமை அப்படின்னு கேன் பாளையம் பேச்சு முத்து போட்டிருக்காரு. அந்த மயிலிறகு தாய் அந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. நிறைய லிசனர்ஸ் நீங்க பாராட்டுறீங்க, அதாவது திரை விமர்சனம் முடிஞ்சதும் பாராட்டுறீங்க, மயிலிறகுல நட்சத்திர மயிலிறகு முடிஞ்ச உடனே பாராட்டுறீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப மெசேஜஸ் எல்லாம் படிச்சிட்டோம், என்றோ கேட்டதுல ரெண்டு பாட்டி கேட்டுட்டோம், அரட்டை கேட்டாச்சு, இப்ப என்ன நேரம், இப்ப அந்த கேள்வி, குவிஸுக்கான கேள்வியை கேட்கும் நேரம். வரப்போற இந்த பாட்டை கேளுங்க.

ஒரு பாட்டோட பிட் முதல் முதலாக உங்களுக்கு என்னன்னு தெரியும். பல வருஷத்தை தாண்டி இன்னும் நின்றுட்டு இருக்க பாட்டு நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும். அந்த பாட்டுல இந்த ஒரே ஒரு பிட்டு மட்டும் வரும். இது அதாவது இந்த பாட்டு, இப்ப நீங்க கேட்டீங்க இந்த பிட் சாங் வந்து அது எந்த பாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட வரி, அவ்வளவுதான். நீங்க அந்த பாட்டோட முதல் வரிய சொன்னா போதும். அப்புறம் குவிஸுக்கு க்ளூ, க்ளூ வந்து ரொம்ப பழசு, அதான் சொல்லிட்டேன் இந்த படம் மூணு மொழியிலையும் இருக்கு. அந்த படத்தையே பல வருஷமா ரீமேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இப்ப வரைக்கும் நம்ம பண்றோம். எல்லாம் என்ன கதை, வெறும் காதல் கதை தான். காதல் கதை, அப்பேற்பட்ட காதல் கதை, அப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரல, சோகமா அழுதுட்டே வந்தாங்க. எவ்வளோ க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. சரி, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இப்ப கேட்ட பிட்டு பாட்டு, அதோட ஒரிஜினல், அதோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அது ஒரு ஹாப்பி சாங் தான். ஆனா அதுக்கு வந்து க்ளூ என்ன தெரியுமா, குதிரை சவாரி. அந்த பாட்டுல குதிரை வரும், க்ளூ கொடுத்துட்டேன் பாருங்க. ஏகப்பட்ட பாட்டு இருக்குல்ல குதிரை பாட்டு, நீங்க ஒரு க்ளூன்னு ஒண்ணு கொடுக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னொரு க்ளூ தரேன், என்ன க்ளூனா, இந்த படத்துல ஒரு ஹிட் சாங் இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஒரே சோக சாங். இப்ப கூட கேட்டோம், நாலு நாள் முன்னாடி மத்தியானம் 3 மணிக்கு கேட்டோம் அந்த பாட்டை. ஏன்பா இந்த சோகமான பாட்டை போடுறீங்கன்னு ஆர்ஜேஸ்ல கூட கேட்டேன், அதான் க்ளூ. ஆனா அந்த பாட்டு இன்னைக்கு கேட்கல, அந்த பாட்டும் இந்த படத்தில், அவ்வளவுதான். என்ன ஒரே குழப்பமா சொல்றீங்களே, சிம்பிளா சொல்லுங்க. குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த படத்துல நிறைய பாட்டு இருக்கும், ஒரு 10 பாட்டுக்கு மேல அந்த படத்துல பாட்டு இருக்கும். அதுல ஒரு பாட்டு சோக பாட்டு நம்ம வந்து மதியம் கேட்டோம், அதுல இன்னொரு பாட்டு ஹாப்பி சாங், அதுல இருந்து 2 வரி தான் இந்த பாட்டுல ஒட்டியிருக்காங்க. எது முதல் முதலாக? ஆமா, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. சரி, நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடணும். யாரு முதல்ல அனுப்புறாங்கன்னு நான் பார்க்க போறேன். கூகுள் ஆண்டவர் துணை இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எதுக்கு கவலை? நான் இந்த பாட்டை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், யாருமே சொல்லல, யாருமே சொல்லல, தெரியவே தெரியாது இப்படி ஒரு பாட்டு இருக்கானே சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. சரியா, சோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் உழைக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நீங்க திங்கக்கிழமை நைட்டுக்குள்ள அனுப்பிடணும். செவ்வாய்க்கிழமை காலையுடன் இந்த க்வெஸ்டின் க்ளோஸ் செய்யப்படும். ஏன்னா சனிக்கிழமைக்கு ஞாயிறு திங்கள் 2 நாள் இருக்கு. அப்ப

0: அப்புறம் ஞாயிறுக்கு திங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஒரு குவிஸ்னால் டக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் சொல்லிடணும், அதுதானே போட்டி இல்லையா? ஓகே, எல்லோரும் ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். அப்புறம் என்ன சொல்வீங்க தெரியுமா? விடைய சொல்வேன், ஐயோ இந்த பாட்டு எங்கெல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு, ஐயோ இதுதானா அப்படின்னு சொல்வீங்க. ஆமாம், அப்படி பாட்டை தான் கேட்டிருக்காங்க. கஷ்டமான பாட்டெலாம் கேட்கல. இவங்க எங்கேயிருந்து தான் இந்த குவெஸ்டினை பிடிக்கிறாங்களோன்னு இப்போ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. அனுப்புங்க அனுப்புங்க. 9 58 58 00 103. ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, பாருங்க டஃப்பான குவிஸ்ன்னு நான் சொல்ல, இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. அது வரைக்கும் நல்ல இசையை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், இதன் மறு ஒளிபரப்பு நாளை மதியம் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு கேட்க போறீங்க மணி ஒன்று மலர் ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாலிவுட் மூவியில் ஏதாவது ஒரு கதையை எடுத்து நம்ம அந்த கதையை கேட்போம், அந்த படத்தில் உள்ள கதையை. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பூஜா, அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிவர்ஸ், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

0: சிலர் சாதிக்கிறாங்க. அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது. மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
3: மணியன்று மலரன்று நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கீங்க. ஓகே, ஒரு நாளும் ஒரு ஹாலிவுட் மூவியை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் டாம்சல் அப்படிங்கிற ஒரு படம். 2024 வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி ஒரு மூவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்த புதுசில் நிறைய பேசினாங்க, எப்படிப்பா அப்படிலாம் ஒரு படம் எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய கலவையான விமர்சனங்களோடு வந்த படம் தான் இந்த டாம்சல். ஓகே, ஸோ இந்த கதையில் வந்து என்னென்னா டிராகன் வரும் அப்படிங்கிறனாலே இது ஒரு ஃபேண்டசி மூவின்னு வச்சுக்கலாம். சரி, இது வந்து பல நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து ஃபேபோட்டோட பிரபு அவங்களோட மகள் தான் எலோடி. எலோடியாக வந்து இதில் மில்லி பாபி ப்ரவுன் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணுவாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏற்பாடு பண்ணுறப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்றும் விருப்பம் இருக்காது. பட் ஆனால் என்னென்னா அவங்க நாட்டில் வந்து நிறைய ஏழ்மை இருக்கனால நீ வந்து அந்த இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இன்னொரு நாட்டு அந்த அவங்களுக்கு யாரை பார்க்குறாங்களோ அந்த இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அங்கேருந்து நிறைய தானியங்கள் கிடைக்கும், அதன் மூலமாக மக்கள் வந்து பசியோடு இருக்கவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சரி மக்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற நாட்டில் வந்து டிராகன் இருக்கும். ஸோ அந்த டிராகன் வந்து மக்களை வந்து ஏற்கனவே இந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ராஜா அந்த இளவரசர்லாம் சேர்ந்து அந்த டிராகன் வந்து ஒரு 3 முட்டை இருக்கும். அந்த 3 முட்டையும் வந்து பெண் டிராகனோட முட்டை அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்ல நினச்சிருக்கோம். ஸோ அந்த 3 முட்டையை வந்து உடச்சிடுவாங்க. இது தெரியாமல் நடக்கிற ஒரு சண்டையில் வந்து உடஞ்சிடும். உடஞ்சோடனே அவங்களுக்கு அந்த டிராகனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடும். ஸோ வந்து என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது, உன்னோட குடும்பத்துலேருந்து எனக்கு வந்து 3 பெண்கள்

ஜில்லா படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, டீமானோட சில டீமான் பாடியது. எல்லோடி வந்து அந்த ஊருக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஹென்றி தான் வந்து அந்த நாட்டோட இளவரசர். அவர் வந்து அவருக்கு தான் வந்து எல்லோடியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிடிக்காது, ஹென்றியை வந்து பிடிக்காது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிறனால அவங்களுக்கு பிடிச்சிடும். சரி, இது வந்து நமக்கு இதுக்கிடையில் வந்து எல்லோடிக்கு வந்து ஒரு சித்தி

இருப்பாங்க. சித்தினா வந்து அவங்க அதுக்கு, அது மட்டும் இல்லாமல் எலோடிக்கு ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இவங்க ஹென்ரியோட அம்மா இருக்காங்க இல்லையா, ராணி இசபெல், இந்த ராணி இசபெல்லோட அவங்க மேலே வந்து சந்தேகப்படுவாங்க. அவங்களோட நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் சரியில்லை, எனக்கு வந்து இது என்னமோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க எலோடியோட சித்தி வந்து எலோடிட்ட பேசுவாங்க. சரி நம்ம வந்து பார்ப்போம் சித்தி, வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படிலாம் நம்ம வந்து சடனாக சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு. தென் மோரோவர் அவங்க அப்பாட்ட சொல்கிறப்ப அவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணுவார்னா, நீ வந்து அப்படிலாம் நினைக்காத, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வந்து ஒரு சடங்கு இருக்குது, நம்ம அந்த சடங்கு பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணத்துக்கு ஒரு மலை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் எலோடியும் ஹென்ரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் ராணி இசபெல் இருக்காங்க, இவங்க எல்லாமே போகிறாங்க. போகும்போது என்னென்னா, அந்த மலையோட அடி பகுதியில் தான் வந்து இந்த டிராகன் இருக்கும். ஸோ அந்த டிராகனுக்கு பலி கொடுக்கணும் இல்லையா, அதுதான் இவங்களோட ப்ரொசீஜரு. அதை வந்து ஆனால் இவங்க யாருக்கும் தெரியாது, எல்லோடிக்கும் தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு வந்து

ஸோ இந்த படம் நம்ம பார்க்குறப்பெல்லாம் தெரியாது நம்மளுக்கு, அது வந்து கடைசியில் தான் தெரியும், இன்பிட்வீன் தான் அந்த படத்தில் கதையில் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏதோ சடங்கு தான் நம்ம நினச்சிப்போம். சொல்லிவிட்டு அந்த மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க, அதுக்குள்ளே வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த குழியில் வந்து தள்ளி விட்டுருவாங்க அவளை. அது தள்ளி விட்டோன்னா நிறைய வேர்கள் இருக்கும் இல்லையா, மரத்தோட வேர்கள்லேருந்து அவள் தாண்டி தாண்டி போய் அவள் வந்து உயிரோடு தான் அங்கே போய் கீழே போய் சேருவாள். அங்கே தான் வந்து அந்த டிராகன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிராகனுக்கும் எலோடிக்கும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஓகே, ஸோ எல்லோடியே வந்து அந்த குகைக்குள்ளே தள்ளி விட்டுறாங்களே, அந்த குழி மாதிரி இருக்கேன், அதுக்குள்ளே தள்ளி விட்டோன்னே கீழே வந்து டிராகன் இருக்குது. ஸோ கீழே விழுந்தோடனே தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஐயோ நம்ம உண்மையான பலி தான் போல் அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவளுக்கு தெரியுது. அப்போ அங்கேருந்து வந்த டிராகன் என்ன பண்ணுது, ஓகே அடுத்த பலி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அது வாயிலேருந்து நெருப்பு கக்குது. அப்படி கக்குன உடனே அவளுக்கு அந்த காலில் வந்து தீ காயமாயிடுது. சரி, அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே வந்து ஓடுறான். அங்கே ஓடுறப்போ அங்கே ஒரு தனியாக ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போனால் நிறைய இந்த ஒளிர்ற புழு இருக்குது. ஸோ இந்த புழு வந்து ஒரு லைட் பூச்சி மாதிரி, லைட் புழு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறா, அதை பார்க்குறா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை வந்து பக்கத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, அது பக்கத்தில் எல்லாம் அதை சுற்றி நிற்கிறப்ப, ஏன்னா அது அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறா. ஒளிஞ்சிக்கிறனால கொஞ்சம் நேரம் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து வார்மாக இருக்குது. அது எதுனாலன்னா அந்த புழுக்கள் வந்து வார்ம்னஸ் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா, அவள் என்ன பண்ணுறா, அதில் வந்து அவள் அந்த ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பா இல்லையா, மேரேஜ் ஃப்ராக், அதில் வந்து இந்த ஒரு ஸ்லீவை மட்டும் கிழிச்செடுத்து அதில் வந்து அந்த புழுக்களை வந்து சேர்த்து வைப்பா. ஸோ அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். ஸோ அந்த குகைக்குள்ளே இருட்டான இடத்துல அந்த வெளிச்சம் கொடுக்கறதுக்கும் அந்த புழுக்கள் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து சேகரித்து வச்சுக்குவா. சரி, என்ன ஆகும்னா, அவன் வந்து நைட்டு வந்து குளிரும் இல்லையா, குளிர்றப்ப அந்த அந்த புழுக்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு அதை அந்த அந்த பவுச் மாதிரி இருக்கிறத அந்த ஸ்லீவில் கட்டி பிடிச்சி படுத்திருப்பா. படுத்து அவனால் தூங்க முடியாது, ஏன்னா அந்த டிராகன் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், சவுண்ட் விட்டுட்டே இருக்கும். அதனால் வந்து அவனால் அந்த இடத்துல தூங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சரி அந்த குகைக்குள்ளே வரலாமேன்னு சொல்லி அந்த டிராகன் தடுக்கும், வர்றதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அந்த குகையோட என்ட்ரன் அந்த வாய்ப்பகுதி வந்து ரொம்ப குறுகலாக இருக்கனால அதனால் உள்ளே வர முடியாது. அதனால் அவன் கொஞ்சம் நேரம் அங்கே சேஃபாக இருப்பான். அப்போ நைட்டு வந்து அவன் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த புழுக்கள்லாம் வந்து அவளோட காலில் உள்ள காயத்தை வந்து அப்படியே ஆற்றிடும். ஸோ அந்த புழுக்கள் வந்து காயத்தை ஆற்றும் அப்படிங்கிறத அப்போ அவள் கண்டுபிடிச்சிருப்பாள். அப்போ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, இவள் இந்த டிராகன்லேருந்து தப்பிச்சு வந்த நிறைய பொண்ணுங்க, அதாவது அந்த பொண்ணுங்க இறுதியில் இறந்துருப்பாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே தப்பிக்கிறப்ப இந்த ரூம்லலாம் வந்திருப்பாங்க இல்லையா, அதில் எல்லாரோட பேர், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேர், தென் இங்கே வந்து இது சேஃபான ஏரியா, ஸோ இங்கேருந்து வெளியே நம்மளால் தப்பிக்க முடியாது, பார்த்து அப்படின்னு நிறைய வந்து க்ளூ கொடுத்துருப்பாங்க. தென் அவங்களோட இது வரைக்கும் இறந்த பெண்களோட பேர் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லோடி படிச்சுட்டு பயங்கர ஷாக்காகி உட்காந்துட்ருப்பாள். ஸோ இதுக்கப்புறம்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் தட் பாட்டு.

பாஞ்சாலை திரைப்படத்தில் பாடல் கேட்டீங்க, ரூப்குமார் ரத்தோட் மதுஸ்ரீ அஸ்வின் பாடியது. ஓகே, இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு எல்லோடி வந்து அந்த இடத்த தேடிட்டு இருப்பாங்க. எப்படியும் அந்த டிராகனை வந்து நம்ம ஏமாற்றணும் இல்லையா அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கப்ப இந்த இவ அப்படியே தாண்டி அந்த ரூம் வேறு ஒரு குகைக்கு போவா. அங்கே போகிறப்ப அந்த முட்டையோட எச்சங்கள் இருக்கும், அந்த மூணு முட்டை இருக்கும் இல்லையா ஆல்ரெடி உடஞ்சது. அது பார்க்குறப்ப அந்த டிராகன் சொல்லும், என்ன பார்க்குற, இது எல்லாமே வந்து உன் குடும்பத்தில் உள்ளவங்க உடைச்சது தான், அதனால தான் நான் இப்போ பழி வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னது. உடனே அவன் சொல்லுவா, லூஸ் மாதிரி பேசாத, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொன்னோன்னா, நான் வந்து அவங்க குடும்பமே இல்லை, அவங்க வந்து உன்னை நம்ப வைக்கிறதுக்காக என்னோட ரத்தத்தை கலந்து அவங்க வந்து இங்கே தள்ளி விடுறாங்க, அதனால் நான் வந்து அவங்க குடும்பம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதை வந்து நம்பாது, யாருன்னா இந்த டிராகன் நம்பாது. இதுக்கிடையில் வந்து ராணி இசபெல் வந்து இவ தப்பிச்சு வந்துட்டான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே என்னாச்சுன்னா, அவளோட தங்கச்சி இருக்காளே, அவளோட தங்கச்சியை வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி திரும்ப வந்து அந்த குகைக்குள்ளே தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு இது சடங்கு செய்கிறதுக்காக திரும்ப அந்த மலைக்குள்ளே கூட்டிகிட்டு போய்

தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்ட உடனே தன்னோட தங்கச்சி வந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சோன்னா அவளை காப்பாற்றுறதுக்காக இவள் ஆல்ரெடி எந்த வழியாக வெளியே வரணும் அப்படிங்கிறத பார்த்து வெளியே குகையிலேருந்து வெளியே வந்திருப்பா. ஸோ தங்கச்சி திரும்ப விழுந்துட்டான்னு அவங்களோட சித்தி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க அப்பா வேற வந்திருப்பார் இவளை காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பார். ஆனால் அவங்க அப்பா வந்து டிராகன் கொன்றும் சரின்னு சொல்லிட்டு இவள் குகையிலேருந்து தப்பிச்சு வெளியே போகிறப்ப அவங்களோட சித்தி அந்த சைடு குதிரையிலேருந்து வருவாங்க. இவன் வந்து அவங்க அந்த குதிரை வீரர்கள்லாம் வந்திருப்பாங்களே அதுலேருந்து ஒரு குதிரையை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சித்தி சொல்லுவாங்க உன் தங்கச்சியும் கடத்திட்டு போயிட்டாங்க. திரும்பவும் அந்த குகைக்குள்ளே வருவா, ஏன்னா அவன் தங்கச்சி இந்த டைம் காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஸோ வரும்போது என்ன ஆகும்னா இந்த டிராகனோட அந்த மூச்சு இது வந்து அந்த சூடான காற்று வந்து பட்டு எதிரொலிக்கிற மாதிரி ஒரு பாறை இருக்கும். ஸோ அந்த பாறையில் வந்து அது பட்டு எதிரொலிச்சுன்னா திரும்ப அந்த டிராகனுக்கே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து இவன் திசை திருப்பி அந்த டிராகனை கூட்டிகிட்டு வருவான். லைக் அது கூட பேசுகிற மாதிரி பேசி கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வரும்போது அது நெருப்பை கக்கும் இல்லையா, கக்குறப்ப அந்த பாறையில் பட்டு இந்த டிராகனுக்கே இந்த நெருப்பு வந்து பட்டு அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எரியும் எரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் வந்து இவளுக்கு அந்த டிராகனை வந்து கொல்றதுக்கு மனசு இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அந்த புழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த புழுக்களை கொண்டு வந்து இந்த டிராகன் மேலே போட்டுட்டு இவள் போயிடுவா தப்பிச்சு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து இவள் காப்பாற்றினோன்னா அந்த டிராகன் வந்து திருந்திருச்சு. எல்லா படத்துலையும் அதானே நடக்கும், அதனால் திருந்திருச்சு. திருந்தினோடனே இவன் வந்து அந்த நாட்டுக்கு போகிறான். அந்த நாட்டுக்கு போனால் அங்கே ராணி இசபெல் வந்து அவரோட பொண்ணு அவசாரி அவரோட பையன் ஹென்ரிக்கு வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க. ஐயோ இதெல்லாம் வந்து நடக்காது, எல்லோரும் தப்பிச்சு ஓடிடுங்க, இவன் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பாதி பேர் போயிடுவாங்க. பார்த்தா அந்த டிராகன் அங்கே வரும். நான் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் வந்திருக்காரு. அந்த டிராகன் மேலே பறந்து வரும், பறந்து வந்து எல்லாத்தையும் அழித்து எல்லாரையும் கொன்றும் அந்த டிராகன். தந்தோன்னா அதுக்கப்புறம் அந்த டிராகன் மேலே பறக்க அவங்களோட நிழலில் சிங்கம் மாதிரி நம்ம எலோடி நடந்து போவா. இப்படி தான் அந்த படம் முடியும். ஸோ இன்றைக்கி டான்சல் அப்படிங்கிற 2024 வெளிவந்த இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பூஜா ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளையும் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்கும் செமிகண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தித் தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத்தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கை கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி

0: துறையினுடைய வளர்ச்சி.
1: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு திருஷ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4,000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இது குறித்து எமது செய்தியாளர்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
5: என் பேர் பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் பிடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் பிடிப்பாங்க. என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.

0: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்றைக்கி வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ளது. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோடில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

0: makes those combinations in public interest. NTA conducts nationwide mock drill ahead of NEET UG re-examination scheduled for tomorrow. IMD issues red alert for extremely heavy rainfall at isolated places over sub-Himalayan West Bengal and Sikkim till tomorrow. In cricket, third and final ODI between India and Afghanistan underway in Chennai. And in FIFA World Cup, Brazil register their first win, defeating Haiti 3-0. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நேரம் 2:15.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்கலாம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். இந்தியாவில் உள்ள கிராமப்புறங்களில் வீடு அற்றவர்களுக்கும் பழுதடைந்த அல்லது தற்காலிக வீடுகளில் வாழ்பவர்களுக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிரந்தரமான வீடுகளை வழங்குவதற்காகவே இந்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒரு உன்னத திட்டமாகும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம். இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் மற்றும் நன்மைகள் பற்றி அறிந்து கொள்வோம். நிதி உதவி. வீடு கட்டுவதற்கு நேரடியாக நிதி உதவி வழங்கப்படுகிறது. பிளெயின் ஏரியாஸ் எனப்படும் சமவெளி பகுதிகளில் ஒரு வீட்டிற்கு 120,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மலைப்பகுதிகள் மற்றும் கடினமான நிலப்பரப்புகளுக்கு ஒரு வீட்டிற்கு 130,000 ரூபாயும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதில் பயனாளி தனது வீட்டை கட்டுவதற்கு 90 முதல் 95 நாட்களுக்கான திறமையற்ற தொழிலாளர் கூலியை சுமார் 20,000 ரூபாய்க்கும் மேல் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கூடுதலாக பெறலாம். இத்திட்டத்தின் அடிப்படை வசதிகள் தூய்மை பாரத இயக்கம். இதன் மூலம் கழிப்பறை கட்ட கூடுதலாக 12,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்துடன் குடிநீர் இணைப்பு, மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு LPG இணைப்புகளும் பிற அரசு திட்டங்கள் மூலம் இணைக்கப்படுகின்றன. நேரடி பணப்பரிமாற்றம். நிதி உதவியானது வீடு கட்டப்படும் நிலைகளின் அடிப்படையில் நேரடியாக பயனாளிகளின் வங்கி அல்லது அஞ்சலக கணக்கில் செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் பயனாளிகள், அதாவது பொதுமக்கள், தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. தகுதியானவர்கள் மிகவும் வெளிப்படையான முறையிலேயே தேர்வு செய்யப்படுகின்றனர். சமூக, பொருளாதார மற்றும் ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு மற்றும் ஆவாஸ் கணக்கெடுப்பு மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் கண்டறியப்படுகின்றன. ஆதரவற்ற குடும்பங்கள், SC ST குடும்பங்கள், நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் போன்ற முன்னுரிமை அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இந்த இறுதி பட்டியலானது தகுதியானவர்கள் மட்டுமே விடுபடாமல் இருக்க உள்ளூர் கிராம சபை கூட்டத்தில் வைத்து சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் இடம்பெறும் வீட்டின் அளவு மற்றும் தரம் என்பது கட்டப்படும் வீட்டின் குறைந்தபட்ச அளவு 25 சதுர மீட்டர் இருக்க வேண்டும். இதில் சமையலறையும் உள்ளடங்கும். பாதுகாப்பான வடிவமைப்பு. அந்தந்த பகுதியின் வானிலை மற்றும் இயற்கை சீற்றங்களை தாங்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்திற்கேற்ப வீடுகள் வடிவமைக்கப்படுகின்றன. இதுபோன்று பல்வேறு சிறப்புகளுடன் திகழ்கிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் திட்டம் என்பது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்டும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.

0: ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
3: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரமேற தெரியுமா?
2: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான்.
5: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
2: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
6: எங்களை சற்று முன் ஒழித்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா மினிசியில் மலேசிய வாசுதேவன், எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, கே எஸ் சித்ரா மற்றும் தீபிகா பாடியது. தொடர்வது சொல்லாமலை திரைப்படத்திற்காக பாபி இசையில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
7: நடராஜ் இங்கே பாரு, இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லிட்டு வரேன். ஓகே, எங்கே ரோஜா சொல்லு. சரி, வானம். வெரி குட். இப்போ சொல்லு சொல்லு சொன்னதை சொல்லு, எங்கே பாடு. அப்படிதான் சொல்லு.

உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன்

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம். நேரம் 2:30.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. மகிழ்ச்சியான மதிய வணக்கம் நேர்களே. ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.
1: தன்னம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனையும் வாழ்வில் உயர்த்துவதற்கு தேவையான நம்பிக்கையை தருகிறது. தன்னம்பிக்கை வரிகளை கூற வருகிறார் அருள் கீர்த்தனா.
2: தன்னம்பிக்கை வரிகள்: ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அதுவே லட்சியம். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், தோல்வி கூட ஒரு நாள் உங்களிடம் தோற்றுவிடும். நீ நடந்து போக பாதையில்லையே என்று வருத்தப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதை. ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம், ஆனால் ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமமானவன். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். சவாலுக்கே சொல்லுங்கள், நீங்களும் வீழ்த்த முடியாத ஒரு சவாலானவர்தான் என்று.
3: Now we bring you a short moral story that teaches us an important lesson in life. Let us listen and learn from it.
4: Tolerance is an important social virtue. In our society, people of different castes, creeds, religions and cultures live together. There are differences in the social and cultural practices among the people. Such variety does not affect a peaceful coexistence. They are tolerant towards others who are different from them in some way or other. But there are a small number of people who develop a prejudice against others who are different from them. Such people try to create ill will among the different sections of people. They cause tremendous damage to the society. Peace in the society is put at risk because of their intolerance. This is not good for the society. Tolerance towards each other is important for any society to live in peace.
5: Once there lived a flock of crows in a forest. It was a loosely knit group. Now and then a few of them would leave to join other groups. Similarly, some new ones would arrive to join this group. The members of the group were friendly towards each other, but

0: காப்பகம் பற்றி கூற வருகிறார்கள் சனாபாத்திமா, சிவரஞ்சரி, கவிதாஞ்சலி, ஹர்ஷினி பிரியா.
1: பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள். பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம்,
2: அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றி புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும்.
3: அப்படியா? எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம். அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம், அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன மகிழ்ச்சிதானே?
4: மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர். அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றார் வனவர்.
3: அப்போது, இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா?
2: இது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம். இது 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு புலி, சிறுத்தை, யானை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன.
4: தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள்.
2: மாமா, யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன்.
5: உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்கா யானை.
3: ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு. சரிதானே ஐயா?
5: சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமன்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன.
2: மாமா, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் இருக்குமா?
5: ஆம் ஆதினி, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி.
3: ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா.
5: யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அவற்றின் வழித்தடங்களில் நாம் குறுக்கிடும் போதுதான் நம்மை தாக்குகின்றன.
4: அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றது. ஊர்தி தொடர்ந்து மேலே சென்றது.
2: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரம் ஏற தெரியுமா?
5: கரடி ஓர் அணைத்துண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்று இசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு.
3: தேன்கூட்டை கலைக்கும் போது தேனீகள் அதை கொட்டிவிடாதா ஐயா?
5: கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீகளிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும்.
4: ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். சிறிது தூரம் சென்றதும் வனவர் ஊர்தியை நிறுத்தினார். சற்று தொலைவில் புல்வெளியில் புலி ஒன்று படுத்திருந்ததை அனைவருக்கும் காட்டினார்.
2: மாமா, இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது?
5: ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்க்கும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும்.
3: அரிய தகவலாக இருக்கிறதே.
5: ஆம், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம்.
2: காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா.
5: உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்கா சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் உள்ளன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் வாழ்கின்றன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள்.
4: ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல் தரையில் நின்று கொண்டிருந்தது.

0: அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள்.
1: ஆதினி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர்.
0: ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் நன்றி கூறி விடை பெற்றனர்.
2: வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றி கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையாற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரியமருது, சின்னமருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர்.
3: நாம் சிவகங்கையிலிருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
4: கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது.
3: அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
5: அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது.
3: மைசூரிலிருந்து ஐதரலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன்.
5: அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான்.
6: அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர்.
3: அப்படியா, மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன்.
5: வீரன் வெளியேறினான்.
4: ஐதரலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே.
3: எதனால் அப்படி சொல்கிறீர்கள்?
4: நாம் இருவரும் ஐதரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன்.
7: நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது.
5: ஆம், நமது வீரர்களுடன் ஐதரலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்டெடுக்க புறப்படலாம் அல்லவா?
3: என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம்.
5: அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது.
7: அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம்.
3: அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம்.
7: அப்போதும் பெரிய காவல் இருக்குமே.
3: விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டை செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம்.
4: அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும்.
3: அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும்.
4: அப்படியே செய்வோம்.
5: விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது.
6: அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும்.
3: அப்படியே ஆகட்டும்.
5: குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது.

0: உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது.
1: நமது படை உள்ளே நுழையட்டும்.
0: படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள்.
1: இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே?
2: குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார்.
1: குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன்.
2: வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார்.
0: வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதரளியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது.
3: இதுவரை கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லக்ஷ்மணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக திருவாரூர் மாவட்டம் ஆரூர் பகுதியில் 140 டிகிரி மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர்ந்துள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பாளையங்கோட்டையில் 39.0 செல்சியஸாக அதிகபட்ச வெப்பநிலை இருந்தது. குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.6 டிகிரி செல்சியஸும் கொடைக்கானலில் 11.7 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக வெப்பநிலை பதிவாகியிருந்தது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கேரள பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வரும் 23 மற்றும் 24, 25 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை அறிவிப்பு இன்று ஏதும் இல்லை. நாளை முதல் வரும் 24ஆம் தேதி வரை

தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். பதிவான மழை அளவு. திருவாரூர் மாவட்டத்தில் 14 மில்லிமீட்டர் மழையும், பொன்மலை, திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ஆகிய இடங்களில் தலா 4 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மேலும் பல பகுதிகளில் மழையின் அளவு அதிகமாக காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள்.

0: அறுதடி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவராக திகழ்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் ஷெகெல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ருஜயா இசேரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 17.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம்ம டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
4: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாள.
3: சோ கர்ல்ஸ், என்ன நடக்குது?
5: பில் போடுறாங்க.
4: சரி, உன் கார்டை கொடு.
3: பின் என்ன?
6: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: வணக்கங்கள். ஆகாஷவாணி 103 FM கோயம்புடூர்ல டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் இது. 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கலாங்க. நீங்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 0422 அப்படின்ற நம்ம கோயம்புத்தூரோட முன் இணைப்பு என்னோட 2312103 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2316312 இல்லைன்னா இன்னொரு எண் கூட இருக்கு 2317046 அப்படின்ற இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணு கழிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து நீங்கள் கேட்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் ஆல்ரெடி கேட்டிங்க அப்படின்னா ஒரு

0: பான வேண்டுகோளின் அப்படின்னா தயவு செஞ்சு காத்துருங்க, அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ புதுசாக வரக்கூடிய நேயர்களுக்கு வந்து நம்ம வடிவிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் ரிப்பீட் மோடில் நம்ம கேட்காம கொஞ்சம் இந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் யாருமே கேட்டதில்லை இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாட்டை கேளுங்க. ஸோ அப்படி வித்தியாசமான பாடல்களை நம்ம கேட்கும்போது இந்த ஷோ ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, கண்டிப்பாக நேயர்கள் வந்து அந்த மாதிரியான பாடல்களை தெரிவு செஞ்சு கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் இணையிறது உங்க ஆஜி உதயா. கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது அதே கண்கள் படத்திற்காக. ஸ்டே டியூன் டு ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்.
1: ஹே யூ, கண்ணுக்கு

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமர
0: ஆகாஷவாணி 103 எஃப்எம்ல டீ டைம் கேட்டிருக்கிற நேரம் 3:12. வணக்கங்க.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: தேன் பாலஸ் இருந்து நஞ்சப்பன் துர்த்தாய் பேசுறேங்க.
0: சொல்லுங்க நஞ்சப்பன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
2: அன்பு எங்கே படத்திலிருந்து எத்தனை கோடி பணம் நிம்மதி வேண்டும் வீட்டிலே.
0: சரிங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? சோமனூர்ல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: சார், அன்னை பாட்டுல இருந்து புத்தியுள்ள மனிதர்கள் பாட்டு போடுங்க.
0: சரிங்க, கேட்டுடலாங்க பாட்டு.
1: சரி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாட்டு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
2: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
3: டீ டைம் கேட்டுருக்கோம் ஆகாஷ்வாணி 103 FM. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து கேளுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்ற முன்னணிப்பினோட 2316312 3 இல்லைனா 2317046 அப்படின்ற இந்த எண்கள ஏதாவது ஒரு எண்ணிக்கை அழைங்க. ஓகேங்களா? வணக்கம், டீ டைம் கேட்டு இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
4: வணக்கம், இங்க ராஜவீதி பேசுறேன்.
3: ஓகேங்க,
4: படம் மன்னாதி மன்னன் படத்துல இருந்து கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுறேன்.
3: சரிங்க, ஓகே,
4: லைன் கொடுத்ததுக்கு நன்றி.
3: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM டீ டைம் கேட்டுருக்கிற நேரம் 3:24. அடுத்த கோல இருக்காரு. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? மணி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: காவல்காரன்
0: ஓகேங்க, நம்ம சத்தமா கேட்கலாமா?
1: சரிங்க சார்.
0: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல TM கேட்டுருக்கிறோம். அடுத்த கால இருக்காரு, அவருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றதையும் நாங்க கேட்கலாம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கண்ணப்பன் பேசுனங்க, வடபுகத்துல இருந்து.
0: எந்த ஊருங்க?
1: வடபுகத்த, சிறுமுகை வடபுகத்தூருங்க.
0: ஓகேங்க, ஓகேங்க, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: மின்மினிய படத்துலங்க.
0: ஆ,
1: அவர் பாட்டு போட்டு
0: மின்மினியா அப்படின்ற பாட்டு.
1: மின்மினிய, அதாவது கண்மணியன் காதலன் படத்துல இருந்து மின்மினிய.
0: ஓகேங்க, கண்ணனின் காதலன். ஓகேங்களா, சரி. ஓகே,

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் 3:33 டீ டைம் உங்களை பிடிச்ச பாடல்கள் வந்துட்டுருக்கு. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து உங்களை பிடிச்ச ஃபேவரட் ஆன சாங்ஸ். ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாங்க?
1: பாலும் பழமன் வந்து நான் பேசணும்.
0: சரிங்க, கேட்டலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பால்கள் வந்துட்டே இருக்கு, ஓகேவா? அடுத்து கொலஸ்ட் இருக்காங்க, வணக்கம், பேசலாம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நன்றி.

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர் கேட்டு இருக்கோம் நிகழ்ச்சி டீ டைம். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: அசிமங்கலம் தாசப்பட்டம் சாவித்திரி புஷ்பராஜ் பேசுறது சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் புஷ்பராஜ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? ஆனந்த ஜோதி படத்திலிருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போ ஒன்று எங்களுக்கு குழந்தை அந்த சாங் சார்.
0: ஓகேங்க, கேட்டுலாங்க.

0: உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் கேட்கணுமா? நீங்கள் கேளுங்க ஆகாஷ்வாணி 103 FM-ல் டீ டைம் நிகழ்ச்சியில் டெய்லி பிற்பகல் 3 மணியிலிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நீங்கள் கேட்கலாம். இப்போ அடுத்த காலர் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாலை வணக்கத்துடன் ஆறுச்சாமி தடாகம்.
0: ஆறுச்சாமி தடாகம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தையல் வேலை.
0: தையல் வேலை அப்படிங்களா? சரி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: விவசாய படத்துலேருந்து ஒரு பாடல்.
0: ஓகேங்க, கேட்கலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துட்டுருக்கு. 3:52 ஆகிட்டுருக்குங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த கால் இருக்காரு, அவருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வெள்ளலூர்லேருந்து பேசுகிறேங்க.
0: யார் பேசுறீங்க வெள்ளலூர்லேருந்து?
1: வெள்ளலூர்லேருந்து தெய்வானை பேசுகிறேங்க.
0: தெய்வானை, ஓகே. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: சாரதா படத்துலேருந்து இல்லாத உலகத்திலே சார்.
0: அது சாரதா இல்லையே, தெய்வத்தின் தெய்வம் நினைக்கிறேன். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, அந்த சாங்
1: தானுங்க?
0: ஓகேங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
1: ஆமாங்க.
0: ஓ, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேளுங்க.
1: ஆ சரி.
0: ஓகேங்க.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி 23வது தவணை வெளியீட்டு நிகழ்ச்சியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 5:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சி நடந்திருக்கும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். இன்றைக்கி நம்ம சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நம்மோடு விரிவாக பேசிகிட்டு இருக்காங்க மருத்துவர் வியா திலீப் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிங்க, அதுவும் ஒவ்வொரு தரப்பட்ட மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எப்படி இந்த யோகாவை அணுகுனா, நீங்கள் சொன்ன மாதிரி நோ யோகாங்கிற மாதிரி அவங்களுடைய ஆயுளை கூட்டிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது, அதை நாமளே விருப்பப்பட்டு செய்தால் தான் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ சார், இப்போ யோகானாவே 60+ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. பெரும்பாலும் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க, உடம்பு வந்து கட்டு மஸ்தாக வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க யோகா செய்யலாமா, அல்லது யோகா செய்கிறவங்க உடற்பயிற்சி செய்யலாமா, அல்லது ரெண்டுமே செய்யலாமா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். ஏன்னா உடற்பயிற்சி செய்தாவே போதுங்கிற மாதிரி ஒரு மனோநிலைமை இருக்குது, அது எப்படி சார் இப்போ அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சார், இதில் ஃபஸ்ட்டு ஏஜ் குரூப்ன்றது எதுவும் கிடையாது.
0: சரி,
1: யார் வேணா பார்த்தீங்கன்னா யோகான்றது செய்யலாம். சரிங்களா, முதுமை இப்போ +60+ போனால் தான் யோகா பண்ணணும் அப்படின்றது ஒன்று கிடையாது, அது வந்து ஒரு தவறான கூற்று.
0: சரி,
1: இப்போது எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது இப்போது எல்லாருக்குமே ஒரு கான்ஷியஸ் எக்ஸசைஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 25 25 வயசுக்கு மேலே தான் ஒரு ஜிம்முக்கு போகணுன்றது பசங்களுக்கு வந்து அப்போ தான். ஏன்னா சினி ஃபீல்டு பார்க்குறாங்க, இதுக்கும் பாடி பில்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்ன்ட்டு பிஇடி ஒன்று நடக்கும், அது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு இன்னொரு வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கலஸ்தெனிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடலை வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரே ஒரு கிலோ கூட நம்ம கையில் எடுக்காமல், 1 லிட்டர் பாட்டில் கூட கையில் எடுக்காமல் நம்மளுடைய உடம்பை வச்சு என்ன பண்ணுறோம், தட் இஸ் த கலஸ்தெனிக் எக்ஸசைஸ். அந்த கலஸ்தெனிக் எக்ஸசைஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்டியோக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இப்போது ஜிம்முக்கு போயிட்டு கார்டியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான். இப்போ ட்ரெட்மில் ஓடுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியோ எக்ஸசைஸ். அப்போ லெங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மாறிட்டு இப்போ காலகட்டத்தில் எக்ஸசைஸ்னா என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும். ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு நம்ம வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் பாடி பில்டிங்.
0: சரிங்களா,
1: ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும். பார்த்து நம்மளுடைய பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாகணும். இதுதான் வந்து ஒரு தவறான கூற்றில் எல்லாருமே பண்ணினு இருக்கிறது. இப்போ இதனால ப்ரோஸ் அண்ட் காஸ் நம்ம என்னன்னு பார்க்கும் போதுங்கன்னா கார்டியாக் டிசீசஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்வியல் மாற்றங்கள் இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துனே இருக்காங்க. இப்போ டயட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இதில் கிடையாது, ரிச் இன் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுன்றது கரெக்டான அணுகுமுறையோ சொல்லிக் கொடுக்கறதுக்கோ ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் தப்பு சொல்ல, கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஜிம் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, இப்போ எந்த அளவுக்கு பண்ணணும், இவ்வளோ செட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கணும். ரிப்பிட்டேஷன், அந்த ரிப்பிட்டேஷன் தான் மெயின். இப்போ நம்ம உடையது இப்போ 90s கிட்ஸ்லாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ரிப்பிட்டேஷன்ஸ் யூ டிட் இட், ஒரு சேம் எக்ஸசைஸை நீ எத்தனை தடவை பண்ணியிருக்க, அப்போதான் உன்னுடைய ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு வந்து நம்ம ஸ்டாமினா தான் மெயின் காட்டணுமே தடவை, கட்டுமஸ்தாக இருந்து மெல்லிய காட்டி எந்த பிரயோஜனம் கிடையாது.

அதனால இவங்க பண்றவங்க இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யார் வேணா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்றவங்க யோகான்றது கண்டிப்பா பண்ணலாம். இப்ப நிச்சயமாக கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸோட பாத்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யோகால் தான் கிடைக்கும். இது எதுக்காக நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் கலஸ்தெனிக் எக்ஸசைஸ். அப்போ நீங்க யோகா அப்படின்னு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றது நீங்க தான் பார்க்கணும். இப்ப சிம்பிளா ஒரு தடாசனா அப்படின்னு சொல்லும் போது கையை தூக்கிட்டு கால் ஹீல்ஸை வந்து மேலே தூக்கணும். அந்த தடாசனை பண்ணும்போது நீங்கள் எதை யோசிக்கிறீங்க, உங்களுடைய பிராணா எப்படி இருக்குது, உங்களுடைய லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, மூக்கில் வந்து பார்த்தா இடா பிங்களான்னு நம்ம சொல்லுவோம், லெஃப்ட் நாஸ்டல்ஸ் ரைட் நாஸ்டல்ஸ், உங்களுடைய மூச்சு எப்படி போயிட்டு வருது, இதை உள்ளே வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். அப்போ கவனிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளட் சர்க்குலேஷன்றது மாறும். இது வந்து எக்ஸசைஸில் வந்து எதுவுமே நடக்காது, ஜஸ்ட் யுவர் ரிப்பிட்டேஷன். எந்த அளவுக்கு பண்ணோம் உங்கள் ஸ்டாமினா, இப்போ 5 ரிப்பிட்டேஷன் பண்ணோம், 6 ரிப்பிட்டேஷன் பண்ணோம், 7 பண்ணோம், 8 ஸ்டாமினா இருக்காது, வில் விட்ராவல் ஆன் த 7, இதில் தான் நிற்கும். இப்போ யோகான போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, பிராணாயாமால் மட்டும் கிடையாது, ஆசனாஸ் பண்ணும்போது இன்னும் சொல்லணும்னா அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஆசனாக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது, ஸ்த்ரம் சுகம் ஆசனம். இப்போ பார்த்தீங்கன்னா விச் எவர் த கம்ஃபர்டபுள் யூ ஆர் சிட்டிங் தட் இஸ் த ஆசனா. ஒரு பொஷனில் நீங்கள் ஜாலியாக நீங்கள் உட்காடுறீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க, தட் இஸ் ஆசனா. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆசனா தான். இந்த ஆசனால நீங்கள் நினைவலைகள் எந்த அளவு உங்களுக்கு மாறுது, நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இருக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம யோகாவில் எடுத்துன்னு வர்றது. இது கம்பைனில் எடுத்துன்னு வரும்போது தான் கூட வந்து பிராணாயாமா அப்படின்னு கூட சேரும். அப்போ பிராணாயாமாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலி சீத்காரி நம்மளுக்கு பண்ணும்போது பஸ்திரிக்கா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போ எந்தெந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு எது எது பண்ணணும், நம்மளுடைய லெஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடான் இருக்குது, ரைட்டில் வந்து பிங்களான் இருக்குது, இதை வந்து ரெப்ரசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப்போது நம்மளுடைய கிளைமேட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாற்றணும், எதில் இன்ஹலேஷன் இருக்கணும், எதில் எக்ஸலேஷன் இருக்கும், எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம வெளியே விடணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராணாயாமாவில் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜாக தான் பண்ணணும். இப்போ கார்டியாக் டிசீஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் லங் கெப்பாசிட்டி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணி நீ பண்ணணுன்றது தப்பான கருத்து, பண்ணக்கூடாது. அப்போ இன்ஹலேஷன் நீ எந்த அளவுக்கு பண்ணணும், ஒரு 4 seconds, 5 seconds, 10 seconds, 20 seconds, வெளியே விடுறது எந்த அளவுக்கு நீங்கள் மூச்சு இழுத்துங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளியே விடணும். தட் இஸ் த டபுள் த மூமெண்ட். இப்போ 10 செகண்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்கன்னா 20 செகண்டுக்கு நீங்கள் வெளியே விடணும். அப்போதான் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெட் செல்ஸ் இந்த லங்ஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து டெட் ஸ்பேஸ். இப்போ குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா லங்ஸுக்குடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். நம்மளுடைய கார்பன் மோனாக்சைடு இங்கே பொல்யூஷன்ஸ் எல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டார்க்காக மாறும், அது பிங்கே. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த பேட் ஹேபிட்ஸ் இப்போ ஸ்மோக்கிங்லாம் இருக்குது, அது பண்ணும்போது டார்க் ப்ரௌனாக மாறும். இது ஆஃப்டர் 60s வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அதோடைய லங் கலர். அப்போ கீழே இருக்கிற அந்த ஒரு குவார்ட்டர், ஒரு 25% ஆஃப் த லங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. லைஃப் லாங்கில் நம்ம ஒரு 70 வருஷம் வரைக்கும் இருக்கிறோன்னா அந்த 70 வருஷத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்போ அந்த 25% நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த பிராணாயாமம் பண்ணாதான் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் நான் சொன்னேன், நான் தட் இஸ் த வைட்டல் பவர், அதான் உங்களுடைய லைஃப். அதை நீங்கள் பண்ண பண்ண அந்த 25% கம்மி ஆகினே வரும்போது உங்களுடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகும். சூப்பர். சரிங்களா, 75ன்றது 85, 95 அந்த மாதிரி மாறிக்கினே போகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ், இப்போ எக்ஸசைஸில் எந்த அளவுக்கு நடக்கும், யோகாவில் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம், இப்போ நம்ம யோகாவும் பண்ணிட்டோம், பிராணாயாமமும் நம்மளுக்கு தெரியுது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு கேள்வி நம்மளுக்கு வரணும். அப்படின்னு கேள்வி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதளவு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது தான் மெடிடேஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா மன நிம்மதிக்காக போகிறது மெடிடேஷன்ன்றது. மெடிடேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ பக்தி யோகான்றில் ஒரு டைப் இருக்கும், ஞான யோகாவில் ஒன்று இருக்கும், அது மாதிரி ஒரு ஒரு டைப்ஸ் இருக்குது. இதுலேயே அஷ்டாங் யோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 8 limbs சொல்லுவோம். 8 limbs சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரதிகாரா தாரணா தியானா சமாதி, இது வந்து 8 காம்பனன்ட், 8 limbs ஆஃப் அஷ்டாங் யோகான்னு சொல்றது. அப்போ இது ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லோகாஸ் இருக்கு, ஒரு ஒரு டிசிப்ளின் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் அஷ்டாங் யோகாவில் இப்போ நம்மளுக்கு யமான் இருக்கு. யமான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகிம்ச சத்திய அஸ்தேய பிரம்மச்சரிய அப்படிங்கிற யமா, இது ஒரு ஒரு வேர்டுக்கும் நம்ம வந்து பிடிக்கணும். அப்போ ஒரு ஒரு வேர்டுக்கும் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கும். இப்போ செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரியலைசேஷன், பிரம்மச்சரியா, இது ஒன்று ஒன்று இருக்கும்போது தான் நெக்ஸ்ட்டு நம்ம போட முடியும். அப்போ போகும்போது தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய எல்லாவுடைய தோஷங்களும் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுக்கே தெரிய வரும். எது எது இருக்கும், நம்மளுக்கு எந்த பக்கம் பார்க்குறோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வைப்ரேஷன்

0: இருக்குது நம்ம உடம்புல. இது எல்லாமே மெடிடேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும்.
1: ஓ சூப்பர் சார், சூப்பர் சார். எவ்வளோ விஷயங்கள் யோகாவுக்கு பின்னாடி, ஏன்னா நேரம் பத்தாக தான் நினைக்கிறேன், ஒரு பாரம்பரியமான பல நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். அதுவும் நாளைக்கு வந்து சர்வதேச யோகா தினம், அதை முன்னிட்டு யோகா பற்றி ரொம்ப விரிவாக நம்மோடு பேசிகிட்ருக்காங்க மருத்துவர் திலீப் விஆர் அவர்கள். தொடர்ந்து நம்ம பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:52 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல சித்திரச்சை வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நம்மோடு நேரலையில் பேசிகிட்டு இருக்காங்க டாக்டர் வி ஆர் திலீப் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக நேரம் போனதே தெரியாத அளவுக்கு அந்த யோகாவுடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இப்போ வந்து யோகானாவே உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சார், இந்த உணவு கட்டுப்பாடுன்னும்போது யோகிக் டயட் அப்படின்னு தனியாகவே
0: இருக்குது.
1: இப்போ இதில் நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தான் யோகிக் பர்சன் வந்து சாப்பிட்ணுன்றது ஸ்கிரிப்சரில்
0: இருக்குது.
1: அப்போது அவங்கள தான் யோகின்னு நம்ம சொல்கிறது.
0: சரி,
1: இப்போ 24 மணி நேரத்தில் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும், அவங்க தான் யோகின்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இது போகி அப்படின்னு ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க. இதில் சித்தா கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா
0: பசித்த
1: இப்ப நம்ம வழிமுறையில சொல்லணும்னா அவங்கள துரோகின்னு தான் சொல்லணும். நம்ம
0: 3 வேளை சாப்பிட்டா துரோகியா? நிறைய பேர் 4 வேளை சாப்பிடுறாங்க.
1: ஒரு ஸ்கிரிப்சரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பசித்த பின் புசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்டே வந்து. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு நம்ம அந்த டைம்ல நம்ம சாப்பிட்டுனோம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்ப ஆசிட் செக்ரீஷன் நம்மளுக்கு உடம்புல எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய குவான்டிட்டி இவ்வளவுதான் சாப்பிடணுன்றது. வி வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட். இப்போ சோ மெனி கோர்சஸ் எல்லாம் வந்துருச்சு, பிஎஸ்சி நியூட்ரிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஒரு நியூட்ரிஷன் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ எல்லாம் கலோரிக் வேல்யூ போட்டு நீங்க இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் வி வாண்ட் டு அக்சஸ் த ஆசிட் செக்ரீஷன், எந்த அளவுக்கு அவங்களுக்கு செக்ரீட் ஆகுது, எந்த அளவுக்கு அவங்க சாப்பிடணும் அப்படின்றதான் ஒரு டயட் சார்ட்டே ஒன்று கொடுக்கணும். இதில் ரெண்டாக கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டயட் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்னு சொல்கிறது. இது இன்னும் இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ நம்ம இதே சான்ஸ்கிரிட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா சாத்விக் டயட்னு சொல்கிறது. எதுவுமே பார்த்தீங்கன்னா உப்பு சப்புலாம் ரொம்ப கம்மியாக இருந்து,
0: ஏன்னா
1: சார் இப்போ உங்களுக்கு ஒரு சே எக்ஸாம்பிள் உங்களுக்கு 45 வயசு ஆகுது, 45 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க உப்பு எடுத்துருக்கீங்க, உங்களோட சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உடம்புல இருக்கு. நீ மிச்சம் உள்ள இன்னொரு 40 வருஷத்துக்கு நீங்க அயோடின் எடுக்கவே வேண்டாம். அயோடின் எடுக்கலனா கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு, நம்ம உடம்புல டெபாசிட்டும் இருக்கு, பிளஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், இதுலயே பார்த்தீங்கன்னா அயோடின் கண்டென்ட் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க அயோடைஸ்டு உப்பு நீங்க எடுக்கணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. தேவையில்லாததுலாம் நம்ம உடம்புல நம்மளே தான் சேர்த்துக்கிறோம் ஒன்னு ரெண்டா. இப்போ இந்த கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா சாத்விக் ஒன்று சொல்லுவோம், மிதஹாரா டயட்னு சொல்லுவோம். மிதஹாரா டயட்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடா கொடுக்கணும், டயட் பசிக்கவும் கூடாது, அவனுக்கு சாப்பிட்டும் சாப்பிடலாம் நீங்க. சூப்பு மட்டுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த மிதஹாரா டயட்டுன்னும் போது நீங்கள் வந்து அச்சீவ்மெண்ட் அடுத்த கோலுக்கு போகிறீங்க. அடுத்த கோலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லதான உணவை தான் நீங்கள் எடுத்துருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ மாமிசம் எடுக்கிறதோ இல்லை காரமாக நீங்கள் எடுத்தாலும் அதுக்கான பற்றுகள் நம்மளுக்கு ஏற்பட்டுக்கினே இருக்கும். இந்த பற்றின்மைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வரணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மிதஹாரா டயட்னு சொல்கிறது. இதில் புனல் உண்ணாமைன்னு ஒன்று இருக்குது. மாமிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிக் பண்ணோன்ட்டு கிடையாது, எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். பேலன்ஸ்டு டயட்டு தான் இல்லை முக்கியம். எல்லாமே ப்ரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட்டாக இருக்கணும். ப்ளஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேலன்ஸ் டயட்டோட அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டாக வந்துடணும். ரெஸ்ட்ரிக்டட் டயட்டுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, இப்போ சே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்டட் டயட்டில் எனக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட்.

0: ஓகே.
1: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழம்பு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அந்த மூணு சப்பாத்தியோட நம்ம எழுந்துக்கணும். அதுதான் பார்த்தா பேலன்ஸ்டு வித் ரெஸ்ட்ரிக்டட் டைட்னு சொல்றது. இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருப்போம். இதுல வயிற்றுல வந்து நீங்க ஒரு நாலு போர்ஷனா எடுத்துக்கலாம். நாலு போர்ஷனா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் உணவு இருக்கணும், இன்னொரு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிட் டைட்டா இருக்கணும், இன்னொரு போர்ஷன் தண்ணி இருக்கணும், இன்னொரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கணும். ஃபுல்லா குடிச்சிட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு ஒன்னு சொல்றது பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அரை மணி நேரம், சாப்பிட்டு அப்புறம் அரை மணி நேரம் தண்ணியே குடிக்கூடாது. அப்போ நீங்களே மனசுல யோசிச்சிங்க எந்த டைட்டை நீங்க எடுக்கணும் சரிங்களா. நம்ம எந்த அளவு காரம் சாப்பிட்டா நம்ம உடனே தண்ணி குடிப்போம், இல்ல சாப்பிடும் போதே தண்ணி குடிப்போம். இப்ப இருக்கிற கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கூட வந்து கோக் பெப்சி இல்லாம சாப்பிட முடியல சரிங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சேஞ்சஸ் உள்ள, அதனால தண்ணின்றது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அரை மணி நேரம் பின்னாடி எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணின்றது குடிக்கணும்.
0: உணவு கட்டுப்பாட்டுக்கும் யோகாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இது மூலமா யோகா இன்னும் வலுவா ஆரோக்கியமா செய்யலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இப்ப நிறைவா சார், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கறத இந்த 2026 ஆண்டுக்கான தீமா இருக்கு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு. இப்ப நிறைவா நீங்க வந்து இதை மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டு யோகா தினத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுங்க சார்.
1: சார், இதுக்கு முன்னாடி இன்னொன்று படிப்புகள் நிறைய இருக்கு
0: சரிங்க.
1: யோகா பத்தி பாத்தீங்கன்னா
0: சுருக்கமா சொன்னீங்கன்னா
1: நல்ல சார். கம்மியா இருக்கு. இதுல வந்து BNYS ஒரு படிப்பு இருக்கு சார், பேச்சுலர் இன் யோகிக் சயின்சஸ் அண்ட் இருக்கு, பேச்சுலர் இன் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் 5.5 வருஷம் படிப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு மேல முதுகலை படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் மூலமா, அது இல்லாம BSc டிப்ளமோ அந்த மாதிரி இருக்கு. இது முடிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு. அது
0: இல்லாம
1: பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க வாய்ப்பு வசதி இருக்கு, வேலை வாய்ப்புகள் எல்லாம்.
0: ஆனா இது ஒரு விரிவா பேசக்கூடிய சப்ஜெக்ட் இல்லைங்களா, நிறைய பேசணும், நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால.
1: இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பாத்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். அதான் வந்து பாத்தீங்கன்னா தீம் கொடுத்துருக்காங்க மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ்ல இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. முதுமையை நம்ம எப்படி வெல்லக்கூடியது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகா அது இருந்தாதான் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் அது இருக்கணும் நம்மளுக்கு. இப்ப எந்த ஆசனாசம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான், லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகினே போகும். அப்ப யூ வாண்ட் டு அக்செப்ட் த ஏஜிங். அது மன ரீதியா எல்லாருக்குமே ரொம்ப டிப்ரெஷன் ஆகினே போகுது. இப்ப ஏன் இந்த கான்செப்ட் மெயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை தனியா விட்டுறாங்க சரிங்களா. அவங்கள பாத்துக்கூடிய முதுமையில யாருமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க லீட் பண்ணணும் லைஃப், அதுக்கு என்னென்ன ஆசனாஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணா அவங்களோட மன திடம் வரும்ன்றதுக்காக தான் இந்த வருஷத்துக்கான கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் மெயின் இது. இப்போ லாஸ்டா ஒரு கூறுகள் உங்களுக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச 12வது யோகா தினம் இருக்கு. இப்ப அதனால பாத்தீங்கன்னா ஊர் எங்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே யோகா பண்ணுவாங்க, அது கூட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நாளைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா காலையில நம்ம கூட பண்ணுவோம், மறுநாள் மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை அஸ் யூஷுவல் லைஃப் 9 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்போம். இப்ப அது மட்டும் இல்லாம தட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றது நம்ம மெயினா எடுத்துக்கணும்.
0: இதான்
1: பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜா நான் கொடுக்கறது, இது ஒன்னே ஒண்ணுதான்,
0: அந்த அன்னைக்கு மட்டும் செய்யாம
1: அவ்வளவுதான். இது லைஃப் லாங்கா வந்து பாத்தீங்கன்னா கூட டிராவல் ஆகினே இருந்துச்சுன்னா நீங்க மருந்து மாத்திரைகள் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது, உங்களுடைய லைஃப் மட்டும் நல்லாவே இருக்கும்.
0: சூப்பர் சார், சூப்பர் சார், நிறைவான கருத்தை முத்தாய்ப்பா வச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி சார்.
1: தேங்க்யூ சார்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து ரொம்ப விரிவாக விளக்கமாக எடுத்து சொன்னாங்க டாக்டர் VR திலீப் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 பண்பலையில் பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. நேரம் 6 மணி.

சஷ்டி விரதம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷீலா மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் 6:11 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

புதிய தோரணங்கள் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியதை கேட்டோம். 6:16 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

தினசரி கண்ணோட்டம். தொடர்ந்து ஏறும் ஊரும் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகமையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சார்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு 9:30 மயிலிறகு பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்பட விமர்சனம் இடம்பெறுகிறது. இன்னைக்கு ராத்திரி 10 மெலடி மீட்டுகள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்ச குளோரிஸ் அண்ட் ஐடி சாங்ஸை கேட்கலாம் அறிமுக நேயர்களுக்காக. இனி நாளைய நிகழ்ச்சிகள். நேர்களே, நாளை காலை 6:30 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ரெட் ரோட் பகுதியில் நடைபெறும் மாபெரும் யோகா பயிற்சி நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பை கேட்கலாம். காலை 6 கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். நெக்லி நாளை காலை 7 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. தொடர்ந்து 8:00 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி. நாளை காலை 10:00 சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆரிசாமி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் சௌமியா அவர்கள். நாளை முற்பகல் 11:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக. நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை இன்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒலிபரப்பு. நெகளி நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள். நாளை மாலை 4 அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் சென்னை அஞ்சல். நெகளி நாளை மாலை 6:40 இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் அமைந்துள்ள ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 தொடரில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டியின் வர்ணனை டெல்லியிலிருந்து ஒலிபரப்பு செய்ய கேட்கலாம். நேர்களையே, இதுவரை ஆகாஷவாணி 103 FM இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: இதுவரை கேட்டோம் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நிறைவாக கேட்ட அந்த பாடல் யார் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இத்துடன் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் 6:40
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் இன்றைக்கும் நாளைக்கும் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைக்கி ராத்திரி 7:30 உலகக்கோப்பை FIFA 2026 கால்பந்து குறித்த

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலில் செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலக தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர்

0: நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறு தேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்ட முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்ப பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி இங்க இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் கால் சென்டர்ஸ்ல, நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.
0: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி

0: எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
6: நீங்கள் 6:41 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. பொன்மாலை பொழுது

கேட்ட அந்த பாட்டு நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுஷீலா பாடியது இளையராஜா இசையில். 6:45 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூரில் ஆனந்தமயமான எழுதுகளின் பாடல்களின் அணிவகுப்பாய் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சி சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 33°C, குறைந்தபட்சமாக 25°C. ஈரோட்டில் அதிகபட்சமாக 34, குறைந்தபட்சமாக 26. திருப்பூரில் அதிகபட்சமாக 34, குறைந்தபட்சமாக 25°C. நீலகிரியில் அதிகபட்சமாக 23°C, குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் அதிகபட்சமாக 34°C, குறைந்தபட்சமாக 26°C வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாளை கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவள் ஒரு தனி ரகம். திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். 6:50 ஆகாஷவாணி 101 பண்பலை கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. நகரின் சில முக்கிய பகுதிகளான காந்திபுரம், ஊக்கடம், போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன், நஞ்சப்பா ரோட், கிராஸ்கட் ரோடு, சத்திசாலை, சரவணம்பட்டி, விளாங்குறிச்சி சந்திப்பு, கணபதி, அவினாசி சாலை, லட்சுமி மில்ஸ்லிருந்து நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள், திருச்சி சாலை, சிங்காநல்லூர், மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா கோயில், கவுண்டர் மில்ஸ், ஸோ இங்கெல்லாம் வந்து சற்றே போக்குவரத்து நெரிசல் இருக்குது. பார்த்து பத்திரமா டிராவல் பண்ணுங்கள்.

நெகிழி கேட்ட அந்த பாடல் அண்ணன் ஒரு கோயில் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். 6:53 நிமிடம் ஆகாஷவாணி 103 பண்பலை கோவையில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க.

சித்தங்கள் சிந்தும் பணி முத்துக்கள் உந்தன் செவ்வாயின் அழகு.

கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியதை கேட்டோம். இளையராஜா இசையில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல.

கேட்ட பாடல் இதயக்கணி திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ரமோலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.

0: எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் 29.75 கோடி மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளையும், 1.20 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் நகர்ப்புற சுகாதார நிலைய கட்டுமான பணிகளையும் செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். மேலும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அமைச்சர், திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய், ஊரக வளர்ச்சி, பள்ளி கல்வி, நகராட்சி, மருத்துவம், வேளாண்மை துறை, நெடுஞ்சாலைகள் துறை என பல்வேறு துறைகளின் திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வருங்காலங்களில் மதிப்பாய்வு கூட்டங்கள் நடத்தப்படும், அதில் மக்களின் குறைகளை கேட்டு நிறைவேற்றப்படும் என செயற்கை நுண்ணறிவுத்துறை அமைச்சர் கூறினார். முன்னதாக கடம்புத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தண்டலம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் 17.20 கோடி மதிப்பீட்டில் கூவம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகளையும், பேரம்பாக்கம் ஊராட்சியில் கூவம் ஆற்றின் குறுக்கே 5.98 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணை கட்டுமான பணிகளையும் அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பூவிருந்தவள்ளி ஊராட்சி ஒன்றியம் பாப்பாஞ்சத்திரம் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 32 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிட கட்டுமான பணிகளையும், செம்பரம்பாக்கம் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் பிரதமரின் ஜன்மன் திட்டத்தின் கீழ் 31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 16 வீடுகளின் கட்டுமான பணிகளையும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு விவரங்களை கேட்டறிந்தார். பிரதம மந்திரியின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. சென்னை அம்புத்தூர் அருகே சூரப்பட்டில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் முதல் முறை பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் காணொலி வாயிலாக துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட புதிய ஊழியர்கள் பணியமர்த்திய நிறுவனங்களும் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கும் நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகையை தொழிலாளர் நல தலைமை இயக்குனர் திரு மணிகண்டன், மண்டல சேமநிதி ஆணையர் திரு நினேஷ் உள்ளிட்ட தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பணி ஆணைகளையும் ஊக்கத்தொகையையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அலுவலர்கள், பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் புதிதாக பணியில் சேர்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை என்பது மிக விரைவில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று பாராட்டி பேசினர். பணி ஆணைகளை பெற்ற பயனாளிகள் இத்திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
2: என் பேர் தனசேகர், நான் சென்னை ஆவடியிலிருந்து வரேன். இந்த ஸ்கீம் மூலம் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இது இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். தேங்க்ஸ் டு பிரதமர் மோடி அவர்கள்.
1: திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பல்நோக்கு கூட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியுடன் இணைந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய உதவி கடன் மேலா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 512 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 75.41 லட்சம் வங்கி கடன்களை வழங்கி முதல் முறையாக கடன் உதவி பெறும் மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி பேசினார். உலக ரத்த தானத்தை முன்னிட்டு ஆவடி மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் தனியார் ரத்த தான முகாம் இணைந்து ஆவடி துணை இயக்குனர் திரு ஆனந்தா ரத்தம் வழங்கி முகாமினை துவங்கி வைத்தார். ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்ட மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் ஒருங்கிணைந்த மதுவான கிடங்கில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர்கள் அமைச்சரை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் ஊழியர்கள் மற்றும் பல்வேறு காரணங்களால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்த 3500 ஊழியர்களுக்கு மீண்டும் வேலை வழங்கியதற்காக டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் செல்வம் அமைச்சர் விக்னேஷுக்கு நன்றியை தெரிவித்தார். மேலும் மது பாட்டில்களுக்கு கூடுதல் கட்டணம் ₹10 வசூலிப்பதை தடுப்பது குறித்தும், கடைகளில் பாக்ஸ் இறக்குவதற்கு கூடுதல் பணம் வசூலிக்க கூடாது என்பது குறித்தும் அமைச்சர் விக்னேஷ் அறிவுறுத்தினார்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
3: ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாளந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு

0: படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல் திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22ஆம் தேதி தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள்,

0: அவர் கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 10:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும் காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25 25 நொடி. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33° செல்சியஸ் முதல் 34° செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23° செல்சியஸ் முதல் 24° செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்யும் விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு கொழிஞ்சி சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டர் மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலோரமாக தழை சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8

8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கவும். சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்தவும். கரும்பில் பொக்கு போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய கரும்பின் குருத்து பகுதியில் மாவுப்பூச்சி நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு புரோபிகோனசோல் 1 மில்லி, இமிடோக்ளோரோபிட் 17.8 0.3 மில்லி, 1 மில்லி ஒட்டும் திரவம் என்ற அளவில் மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும் 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண் ஈரத்தினை பொறுத்து மஞ்சளை நடவு தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, ஜூன் 2026 வேளாண் உற்பத்தி குழு கூட்டம் 25/6/2026 வியாழக்கிழமை என்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உலகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 டெய்லி அப்டேட்ஸ் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

0: பொதுவாக ஒரு கருத்து என்னென்னா, நம்ம லோக்கலி அவைலபிள் ஃபுட்டு நம்ம சுற்றுப்புறத்தில் என்ன விளையுதோ அதுதான் நம்ம உடம்புக்கும் ஏற்றது, அதுக்கு தான் நம்ம டியூன் ஆகியிருப்போம் அப்படிங்கிறது ஒரு கருத்து பரவுது. ஒரு வெளிநாட்டில் உற்பத்தியான பொருளை வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் வந்து நம்மளை வந்து சேர்றப்போ அது நமக்கான உணவு கிடையாது, அந்த சீதோஷணத்துக்கான உணவு கிடையாது, நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் அப்படி இல்லைங்கிறாங்க.
1: இது நிச்சயமாக உண்மை. இது பார்த்திங்கன்னா ஆயுர்வேதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களால் எவ்வளோ தூரம் நடந்து போக முடியுமோ அந்த இடத்துல விளையக்கூடிய காய்கறிகளை மட்டும் நம்ம இன்றைக்கி வந்து பயன்படுத்தணும், அதுதான் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு தேவையான க்ரீன் ஆப்பிள் ஃப்ளைட்டில் வந்து இறங்குது இல்லையா. அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கலி அவைலபிளி ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றப்போ நம்ம உடல் வந்து இயற்கையாகவே அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். வெளியிலேருந்து எந்த ஒரு ஃபுட்டு கொண்டு வந்தீங்கன்னாலும் அது உங்கள் உடலுக்கு வந்து ஒரு ஒவ்வாமையை தான் நிச்சயமாக வந்து கொண்டு வரும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி கம்பு சோளம்லாம் யாருமே சாப்பிட்றதே இல்லை. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப வயசானவங்க 90 வயசு 95 வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நடந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து படிக்கையில் படுத்தாங்கன்னா ஒரே நாளில் வந்து இயற்கை எழுதிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துட்டு போனதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லோக்கலி அவைலபிளி ஃபுட்டை சாப்பிட்டதுனால மட்டும்தான். இன்றைக்கி நம்ம ஃப்ளைட்லேருந்து வர்ற உணவை சாப்பிட்றோம், நம்மளும் ஃப்ளைட் வேகத்தில் சீக்கிரமாக நம்ம ஆயுசு போயிடுது, அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து நீங்கள் சந்திக்கணும், அவங்ககிட்ட இருந்து இயற்கையாக விளையக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடல் வந்து இயற்கையாகவே ஒரு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்குங்கிறது என்னோட கருத்து.
0: அதே மாதிரி நம்மளை சார்ந்த விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அமையும் நினைக்கிறீங்க?
1: நிச்சயமா நிச்சயமா. இப்போ எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பார், சும்மா காய்ச்சல் தலைவலினாலும் நீங்கள் அங்கே தான் போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு சில விவசாயிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து எப்பயுமே வந்து அந்த விவசாயிகளை போய் சந்திக்கணும், அவங்க நிலத்தில் போய் நீங்கள் நடக்கணும். சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா வெறுங்காலில் நடந்தாலே உடலில் வந்து பாதி நோய் போயிடும் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ரோட்டில் அந்த மாதிரி நடக்க முடியாது. அப்போ நீங்கள் ஒரு விவசாய பண்ணையை தேர்ந்தெடுங்க, அந்த பண்ணையில் போய் காலாராக நடங்க, அங்கே விளையக்கூடிய காய்கறிகளை வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியம், அந்த விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல வருமானமாக இது இருக்கும்.
0: அதாவது இது ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட், ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணுங்கிறீங்க?
1: நிச்சயமா நிச்சயமா. இனிமேல் வருங்காலத்தில் அப்படி தான் இருக்கணும். ஒரு விவசாயினா அவர் வந்து ஏதோ மார்க்கெட்டில் மண்டியில் கொண்டு போய் போடக்கூடாது, அவருக்குன்னு ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து உணவை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயம் சக்சஸ்ஃபுல்லாக வருவார். நம்ம நினைக்கிற மாதிரி நாட்டகங்களை வந்து இன்னும் எளிமையாக வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்.
0: இன்றைக்கி நிலவரத்தில் ஒரு விவசாயி பையை தூக்கிட்டு போய் கடையில் காய்கறி வாங்கிட்டு வர்றாரு, கருவேப்பிலை வாங்கிட்டு வர்றாரு, அதை பற்றி உங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: நிச்சயமாக இது நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, நானும் யோசித்தேன். இது

0: இப்போ விவசாயி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த உடல் ஆரோக்கியம்னு சொன்னப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சுகர் பிபியெல்லாம் வரும்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி ஒரு விவசாயிகளுக்கு முதற்கொண்டு வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம விவசாயம் வந்து அந்த அளவுக்கு மாறிப்போச்சு, நம்ம உணவு முறைகளும் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போது உடல் உழைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நிறைய மிஷினரிஸ் இன்னும் ஆட்கள் பற்றாக்குறையினால மிஷினரிஸையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்திலே உணவு முறை மாறிப்போச்சு. இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து பாடுபட்டு நம்ம வந்து ஒரு ஈவன் ஒரு சில இயற்கை விவசாயிகளே வந்து மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து மார்க்கெட்ல வந்து கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு நம்ம வந்து கடையில போய் பல வளர்ந்து பொன்னி வந்து அரிசி வாங்கி சாப்பிட்றதுல எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ விவசாயிகளோட முதல் நோக்கமா முதல் குறிக்கோளம் என்ன இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய உணவு தேவையை முதல்ல பூர்த்தி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு காய்கறி விதைகள் அவங்களோட இடத்துக்குன்னு ஒன்று போடணும், அவங்களுக்குன்னு ஒரு பகுதியில் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் வளரணும். அப்போ உங்கள் குடும்பத்துக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு தேவையோ அதை திட்டமிட்டு உங்களுடைய நிலத்தில் வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா, அவங்க நிலத்தில் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த அந்நிய செலவுன்னு நம்ம சொல்கிறோம், எங்கெங்கேயோ கொண்டு போய் கொடுக்குறோம். இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் இல்லாத கிராமங்கள் இல்லாத அளவுக்கு வந்துருச்சு, ஒரு கிராமத்தில் கூட சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணால் தான் நம்மளுடைய சேமிப்புங்கிறது இருக்கும். இந்தியாவை வந்து எல்லாருமே வந்து எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் நம்மளை பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியர்கள்கிட்ட வந்து சேமிப்பு அதிகம், அது வந்து முக்கிய காரணம் வந்து ரொம்ப சிக்கனமாக வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நான் சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்து கிராமத்துலேயும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இதை வந்து நம்ம மாற்றணும், இதை இந்த கல்ச்சரை நம்ம திரும்ப கொண்டு வரணும்னா முக்கியமாக விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அவங்க இடத்துல உற்பத்தி பண்ணுறப்போ வந்து நம்ம காசை நம்ம பாக்கெட்லேயே இருக்கும்.
1: அதாவது ஒரு தண்ணீரைவுங்கிறது விவசாயிகளுடைய வீட்லேயும் தோட்டத்துலேயும் ஆரம்பிக்கணும்.
0: நிச்சயமாக அதுக்காக தான் நம்ம வந்து முதலே சொன்னோம், இது வந்து தற்சார்பு விவசாயம். தற்சார்புன்னா என்னங்க, நம்ம வந்து எதுவுமே வெளியில் போய் வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. ஏதோ ஒரு சில பொருட்கள் இல்லை, ஒரு 10% 20% வெளியில் வாங்கிக்கலாம், தவிர கிடையாது. ஆனால் 80% வந்து நம்ம வந்து நம்ம நிலத்தில் வந்து உற்பத்தி பண்ணுறதை வச்சு தான் வீட்டுக்கும் பயன்படுத்தணும், கால்நடைகளுக்கும் பயன்படுத்தணும். அந்த பண்ணைக்கு தேவையானதும் உரங்கள் எல்லாமே நம்ம பண்ணையில் ஒரு சுயசார்பாக வந்து நம்ம உற்பத்தி பண்ணாதான். இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் முதல்ல வந்து இதை பண்ணுறப்ப இது ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். ஒரு சில விவசாயிகள் அந்த மாதிரி பண்ணிட்டும் இருக்கிறாங்க.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940938335
2: அல்லது
3: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையை சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
1: அதாவது இது சாத்தியமான ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது, பட் உங்களையெல்லாம் பார்த்து சாத்தியம்னு நினைக்கிறேன், தோணுது, சாத்தியப்படும், சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க, அதில் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் சொல்லுங்கள்.
2: இதுக்காக தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரைனிங்லாம் நம்ம கொடுக்கோம், இதெல்லாம் சாத்தியப்படும், சாத்தியம்

0: சாத்தியப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை நம்ம பண்ணி புதிய விவசாயிகளுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து நிறைய இளைஞர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஐடி இந்த மாதிரி செக்டார்லேருந்து இளைஞர்களும் வர்றாங்க. ஒரு தலைமுறை இடைவெளி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, பெரியவங்க வந்து இவங்க விவசாயத்துக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க, இளைஞர்கள் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து விவசாயத்துக்கு வந்தால் பரவாயில்ல அப்படின்றாங்க. ஒரு தலைமுறையில் ஒரு இடைவெளி வந்து இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா, பெரியவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா விவசாயத்தில் லாபம் வராதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்குது. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க அப்படி தான் வந்து விவசாயம் பண்ணி அவங்க ஒரு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டாங்க. அப்போது இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம சஸ்டைனபிளாக ஒரு தற்சார்பாக சுயசார்பாக விவசாயம் பண்ணுறப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாபகரமான விவசாயத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுக்க முடியும். இது எல்லாருக்குமே சாத்தியம். அதுக்கான நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். இந்த பயிற்சிகளில் ஒரு முக்கியமான பயிற்சி வந்து நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஈசா மாதிரி பண்ணையில் வந்து நம்ம 45 நாள் களப்பயிற்சி வந்து ஒன்று கொடுக்குறோம். இப்போ புதுசாக இயற்கை விவசாயம் பண்ணுன்னு வர்றவங்களுக்கு நம்ம வந்து அடிப்படையிலிருந்து ஒரு மாடு பராமரிக்கிறதுலேருந்து ஒரு இயற்கை உரங்கள் தயாரிக்கிறதுலேருந்து ஒரு உழவு ஓட்டுறதுலேருந்து எப்படி வந்து பாத்தி அமைக்கிறது, எப்படி விதைக்கிறது, களை எடுக்கிறது, அறுவடை எடுக்கிறது, அது எப்படி வேலை அடிஷன் பண்ணுறது, இப்படி ஒரு முழுமையான ஒரு களப்பயிற்சி வந்து நம்ம 45 நாள் கொடுத்துட்ருக்கோம். இந்த 45 நாளில் ஆண்கள் பெண்கள் யாருனாலும் வந்து பங்கெடுத்துக்க முடியும். உணவு தங்குமிடம் இலவசமாகவே நம்ம கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போய் நீங்கள் விவசாயம் பண்ணுறப்போ முதல் முயற்சியிலேயே வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஏன்னா இது விவசாயங்கிறது வந்து கிட்டத்தட்ட 12,000 வருஷ பாரம்பரியம் உள்ளது தான் நம்மளுடைய தமிழ்நாடோட விவசாயம். அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைஞ்சு போச்சு. இப்போ இந்த பாரம்பரிய அறிவை கொண்டு வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தங்கி இருந்து நீங்கள் இந்த விவசாய முறைகளை கற்றுக்கிறப்போ முதல் முயற்சியிலே வெற்றி அடைய முடியும். இதெல்லாம் இங்கே சாத்தியப்படுது.
1: இப்போ இந்த மாதிரி பயிற்சிகளில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தகுதிகள் வச்சுருக்கீங்களா? வயது வரம்பு, பொருளாதார வரம்பு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
0: இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலவசங்கிறதுனால பொருளாதார வரம்பு எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். விவசாயங்கிறது வந்து இது வந்து நம்ம ஆஃபீஸில் உட்காந்து பண்ணுற வேலை கிடையாது. நம்ம களத்தில் ஒரு விவசாயி மாதிரி இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னா, ஒரு விவசாயி காலையில் எழுந்தவுடனே என்ன பண்ணுவார், முதல்ல வந்து மாடை போய் தான் பார்ப்பார். மாடை பார்ப்பார், மாடு கட்டுத்தறையை சுத்தம் பண்ணுவார், அடுத்தடுத்த வேலைகள் வந்து பண்ணுவார். சாயந்தரம் திரும்ப வந்து எல்லா விவசாய வேலையும் முடிச்சுட்டு திரும்ப மாடை வந்து கட்டுத்தறையில் கட்டிட்டு தீவனம்லாம் போட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயியாக வாழணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே தாராளமாக வந்து கலந்துக்கலாம். இதுக்கு வேறு ஏதோ உடல் தகுதியோ வயது தகுதியோ அல்லது வந்து பொருளாதார தேவையோ எதுவுமே தேவையில்லை. ஆர்வம் இருந்தால் போதுங்க.
1: இப்போ பொதுவாக ஒரு கோர்ஸ், ஒரு ட்ரைனிங்னா ஒரு ருட்டீன் இருக்கும், டெய்லி ருட்டீன். சொன்னீங்க மாட்டை பார்க்கணும், கட்டுத்தறைக்கு போகணும், விவசாயத்தை பார்க்கணும்னு, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
0: நிச்சயமாக இது பார்த்தீங்கன்னா 45 நாள் களப்பயிற்சிங்கிறது ஒரு கிராப் சைக்கிள் கூட கிடையாது. ஒரு முழுமையான ஒரு பயிரை நீங்கள் வந்து பார்க்கணும்னா குறைஞ்சது ஒரு 4 மாதம் 5 மாதம் தங்கி இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு எல்லாராலையும் நேரம் வந்து செலவழிக்க முடியாது. அதனால நம்ம இது 45 நாள்லேயே அவங்களுக்கு வந்து இந்த களப்பயிற்சியை வந்து ரொம்ப விரிவாக கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து டீமை வந்து நம்ம இங்கே எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா, இடுபொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க ஒரு வாரம் இடுபொருளை வந்து தயாரித்து அதில் தெளிவாக கற்றுக்கு. அதுக்கப்புறம் பயிரை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. மாடை பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு. ஒரு 20 பேர் 30 பேர் வர்றாங்கன்னா ஒரு 4-5 டீமை நம்ம பிரித்து வாரத்துக்கு ஒருக்க எல்லா கல்வியும் அவங்களுக்கு வந்து கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து களப்பயிற்சியாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு 20% ட்ரைனிங் செஷனும் நம்ம இருக்குங்க. அது கிளாஸ் ரூம் செஷனும் இருக்கும், வயல்வெளி கல்வியும் இருக்கும். இது எல்லாமே கலந்து நம்ம கொடுக்குறப்போ இந்த 45 நாளில் அவங்களுக்கு எல்லா அறிவும் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம்.
1: இப்போ உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டு குறிப்பிட்டு சொல்லும்படியான வெற்றியாளர்கள் இருக்காங்களா?
0: நிச்சயமாக நிறைய விவசாயிகள் வந்து, விவசாயிகளும் சரி, இப்போ நான் சொன்ன 45 நாள் களப்பயிற்சி, இப்போ இந்த 45 நாள் களப்பயிற்சி முடித்தவங்களாம் இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். ஏன்னா நம்ம வந்து பல வருடங்களாக வந்து நம்ம இந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கிறதுனால 17-18 வருஷமாக இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால வந்து நிறைய முன்னோடி விவசாயிகளை வந்து இதில் நம்ம உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட முன்னோடி விவசாயிகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வெற்றிகரமாக வந்து இயற்கை விவசாயத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க, வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்கிறாங்க.
1: சரிங்க, இப்போ ஒரு 45 நாள் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு களப்பயிற்சி கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், உங்களுக்கு அந்தளவுக்கு இடம் வேணும், உங்களுக்கு ஆடு மாடுகள் வேணும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், உங்களோட இந்த பண்ணையில் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது?
0: இந்த பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா உள்கட்டமைப்பு அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் ஹால் இருக்குது. இந்த ட்ரைனிங் ஹாலில் தான் விவசாயிகளுக்கு ட்ரைனிங் நடக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வர்றவங்களுக்கு, 45 நாள் களப்பயிற்சி வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இது ஒரு 150 பேர் அமர்ந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர், பெரிய ட்ரைனிங் சென்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 பேர் இங்கே தங்குற மாதிரி இடவசதிகள் வந்து நம்மளுக்கு இருக்குது. உணவு முறையும் இயற்கையில் விளைந்த உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்ம இங்கே 3 வேளையும் சாத்வீகமான உணவுகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் காரணம் இது நான் சொன்ன மாதிரி 35 ஏக்கர் வந்து கலந்துறதுனால நம்ம இங்கே எப்பயுமே ஒரு 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுமான எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளும் வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான

0: ட்ரெயினர்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரெயினர்களும் பயிற்சியாளர்களும் இந்த பண்ணையில் இருக்கிறாங்க.
1: இப்போ நம்ம எந்தெந்த மாதிரியான பயிர் ரகங்கள் இங்கே விளைவிக்கிறோம், அதில் நிறைய பேர் ட்ரெயினிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம என்னென்ன பயிரிடுறோம்?
0: முக்கியமாக வந்து இந்த பண்ணையில் வந்து விவசாயிகளுக்காகவே நம்ம பயிர்களை வந்து உற்பத்தி பண்ணுறோம். கீரைகள், காய்கறிகள் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த கீரை சாகுடி பண்ணுறப்ப கீரை சார்ந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கும். கீரையில் வந்து நம்மளுடைய முன்னோடி விவசாயி கந்தசாமின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இங்கே பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி வந்து கீரை வந்து பாத்தி போடணும், எப்படி ஒவ்வொரு பெட்டுக்கு எவ்வளோ கிராம் விதை போடணும், ஒவ்வொன்றுக்கும் எந்த கால சூழ்நிலை எவ்வளோ நல்ல அறுவடை பண்ணணும், இந்த மாதிரி தகவல் எல்லாமே வந்து அந்த முன்னோடி விவசாயிகள் ஒரு நாள் கால பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி காய்கறிக்கு வந்து நம்ம பக்கத்தில் மாதம்பட்டியில் வந்து விஜயன் ஒரு முன்னோடி விவசாயி இருக்கார், அவர் காய்கறிக்கு விவசாயம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. முக்கியமாக இங்கே காய்கறிகளில் நம்ம ரெண்டு மாடலில் நம்ம வந்து பண்ணுறோம். ஒன்று, எல்லா விவசாயிகளும் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வயலில் வந்து ஒரு கிராப். இப்போ ஒரே கிராப் பண்ணுறப்ப என்ன ஆகும், இப்போ வெண்டைக்காய் மட்டும் பண்ணுறோம் இல்லை தக்காளி மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா, தக்காளி ஒரு சில சமயம் 100 ரூபாய்க்கும் விற்கும், 2 ரூபாய்க்கும் விற்கும். அப்போ நம்ம வந்து ஒரே வயலில், இப்போ முக்கியமாக வந்து இந்த இயற்கை விவசாயத்தில் வந்து நிறைய டைரெக்டாக கன்சியூமர் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வருமானமும் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ அந்த மாதிரி போகிறப்ப வந்து நம்ம ஒரே வயலில் மல்டி கிராப், ஒரு 3 பெட்டு கத்திரிக்காய், ஒரு 3 பெட்டு வந்து தக்காளி, 3 பெட்டு வெங்காயம், இந்த மாதிரி ஒரு 10 வகையான பயிர்களை வந்து நம்ம பண்ணுறப்போ அது ரொம்ப லாபகரமாக இருக்குது. அந்த ஒரு முறையும் இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். தனித்தனியாகவும் காய்கறி பயிர்கள் பண்ணுறோம், மல்டி கிராப்பும் பண்ணுறோம், பப்பாளி பண்ணுறோம், வாழை பண்ணுறோம், நெல் பண்ணுறோம், பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே பண்ணுறோம். எப்பயுமே இங்கே வந்து ஒரு கல்விக்காக எப்பயுமே 1.5 ஏக்கர் இருக்கும். அது இல்லாமல் இந்த ஆடிப்பட்டம் நம்ம வர்றப்போ 10 ஏக்கரில் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து நம்ம பண்ணுறோம். கிச்சடி சம்பா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தங்கச்சம்பா, வாழைப்பூ சம்பா, இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து நிறைய பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு 30 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் விதை உற்பத்திக்காக தனியாகவும் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே வந்து இங்கே பண்ணுறோம். முக்கியமாக வந்து உணவு கார்டுன்னு ஒரு கான்செப்ட் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த உணவு கார்டுங்கிறது, உணவு கார்டுன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும் கார்டுனா எப்பயுமே வந்து யாரும் வெள்ளாமல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்டுப்பாத்தி அமைச்சு ஒரு உணவு கார்டு வந்து பண்ணியிருக்கோம், ஒரு பிளான்டேஷன் பண்ணிட்டோம். இதுலேருந்து தொடர்ந்து வந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இருக்கு. இது வந்து ஒரு மாடல் வந்து பிளாட் வந்து இங்கே இருக்கு.
1: இப்போ இந்த உணவு கார்டுன்னு சொன்னீங்க, இது வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட், நிறைய பேர் விவசாயம் ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்கள் இயக்கத்தில் கூக்குரில் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க நிறைய நிகழ்ச்சிகளும் நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான உணவு வகைகளை அந்த உணவு காட்டில் வளர்த்துறீங்க?
0: இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழங்கள் வந்து நம்ம வந்து இந்த உணவு காட்டில் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல்ஸ் வந்து வச்சுருக்கிறோம், கீரைகள் வச்சுருக்கிறோம், கிழங்கு வகைகள் நிறைய, கிழங்கு வகைகள் வந்து டியூபர்ஸ் வந்து நிறையா வந்து நாட்டு ரக கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம வந்து இதில் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம்.
1: இப்போது அந்த மல்டி லேயர் ஃபார்மிங்னு சொல்கிறாங்க, பல்லடுக்கு பண்ணையும், அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்கள் அதை மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணுறீங்களா?
0: நிச்சயமாக இந்த பல்லடுக்கு பயிருங்கிறது வந்து முக்கியமாக சூட் ஆகிறது பார்த்தீங்கன்னா தென்னைக்கு ரொம்ப சூட் ஆகுங்க. அந்த காலத்தில் ஒரு பாடல் இருக்குது, நான் மறந்துட்டேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னை வந்து அந்த தேங்காய் வந்து ஒரு பலாமரம் இருக்கும், பலாமரத்தில் பட்டு அது தெரிக்கும், அது கீழே இருக்கக்கூடிய பாக்குகள் அப்படின்னு ஒரு பழமொழியே வந்து ஒரு பாடல் வந்து சங்ககால பாடல் கூட ஒன்று இருக்குது. அப்போது இந்த பல்லடுக்குங்கிறது இன்றைக்கு உருவான கான்செப்ட் இல்லை, சங்ககாலத்திலிருந்தே இது இருக்குது. அப்போ இந்த தென்னைக்குள்ள வந்து பல வகையான பயிர்களை வந்து நம்ம வந்து ஊடுபயிராக கொண்டு வர்றப்போ இப்போ அதிலிருந்து ஒரு நல்ல வருமானம் வரும். இன்னைக்கு தென்னை விவசாயிகளோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை ஈ இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து வாடல் நோய் நிறைய இருக்குது. வாடல் நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அந்த மரத்தை ரிமூவ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அது இன்னும் ஒரு 10 மரத்தை சேர்த்து வந்து காலி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில் ஆனமலையில் பக்கத்தில் வேட்டக்காரன் புதூரில் முன்னோடி விவசாயி வள்ளுவன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அங்கே வந்து ஈஷா மண்காப்பம் சார்பாக நாங்கள் கடந்த ஒரு 15 வருஷங்களாக வந்து அவருக்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு உணவு காடாக வந்து தென்னைக்குள்ளே வந்து ஒரு பல்லடுக்கு பயிர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அந்த சாயலில் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்கானிக் கார்பன் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் போய் நீங்கள் செக் பண்ணிங்கனாலும் 0.5 தான் இருக்கும். ஆனால் அவர் பண்ணையில் ஒரு 3% வந்து இந்த ஆர்கானிக் கார்பன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காடு மாதிரி தான். காடு வந்து எதுக்கு உதாரணம் சொல்லலான்னா விதைக்கணும், அறுவடை பண்ணணும், அந்த மாதிரி வரையும் அதுவும் சொல்லுவார். விவசாயம்னா விதைக்கணும், அறுவடை பண்ணணும், எப்பயும் வேலை பண்ணிட்டுருக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காடு மாதிரி வந்து நம்ம அதை வந்து உருவாக்கியிருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து அறுவடை மட்டுமே நடந்துகிட்ருக்கு. அந்த பண்ணையை வந்து ஐநா சபையை அங்கீகாரம் பண்ணி ஒரு விருதும் கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பண்ணை. இது பல்லடுக்கு பயிர்களை வந்து குறிப்பாக தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சாத்தியமான ஒரு வடிவமைப்பு. மற்றவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உணவு காடு கான்செப்டில் வந்து நீங்கள் இந்த உணவு காடுக்குள்ளேயும் தென்னை பழமரங்கள் எல்லாமே வந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான 1.5 ஏக்கர் 1/2 ஏக்கர் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தேவையான பழங்களை வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும்.
2: இதுவரை நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஓரும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN இந்த டிரான்ஸ்டான்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
1: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கு செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 2,279,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2,500,000 காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு

0: வேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதி மீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும் ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துக்கள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இந்தியா 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராட்சி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் யோகா மற்றும் மனதின் ஆரோக்கியத்தோட 2வது பகுதியை இன்னைக்கு கேட்க போகிறோம். ஸோ நேற்று வந்து டாக்டர் அஜய் அவர்கள் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஈஸியாக தூங்கணும் அப்படின்னா எதெல்லாம் பண்ணலாம், ஜேர்னலிங் இந்த மாதிரிலாம் பண்ணால் ஓவர் திங்கிங் குறையும், ஸோ அப்போது மனசு ரொம்ப லேஸாகும், ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத சொன்னார். இப்போது யோகா மூலமா நமக்கு ஈஸியாக தூங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத டாக்டர் தீபா அவர்கள் சொல்லுவாங்க.
4: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி ஓவர் திங்கிங், டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், நைட்டு தூக்கம் வந்தால் நான் தூங்க போகிறேனே, நான் ஏன் ஃபோனை தேடுறேன் அப்படின்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங் தான் நமக்கு ஒரு கல்ப்ரெட்னே சொல்லலாம். அந்த ஓவர் திங்கிங் வரும்போது ஒன்று சார் சொன்ன மாதிரி எழுதலாம், பட் என்னோட பர்செப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இன்சிடெண்ட்டை திருப்பி திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணும் போது தான் நமக்கு அந்த ஹர்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை மறந்து மூவ் பண்ணி போகிறது பெட்டர் சாய்ஸ். நடந்த தவறான விஷயத்த அது என்னோட ஹர்ட்டை நான் திரும்பி திரும்பி ரீகலெக்ட் பண்ணும் போது அது இன்னும் என்ன ஹர்ட் பண்ணதான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, யூ ஜஸ்ட் ஆஸ்க் க்வெஸ்சன் பை யுவர் செல்ஃப். நீங்க யோசிக்கிற அந்த விஷயம், அதாவது அந்த கவலைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா? சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படலாமா? எனிவே இட் இஸ் ஹேவிங் சொல்யூஷன். இன்னைக்கு இல்லை என்னைக்காவது நடக்கும், இல்லை இன்னைக்கு கிடைக்கல என்னைக்கு இருந்தாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னும் போது அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம யோசிக்கிற அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லை, நான் அதுக்கு கவலைப்படலாமா?
5: ஆனா கவலைப்பட்டோம், ஒன்றும் நடக்க போறது இல்லை.
4: இது ஏன் நடந்துச்சு, இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலான்றதை நம்ம ஆராயறதுக்கு பதிலா அந்த ரிசர்ச் எல்லாம் ஓரமா வச்சுட்டு, இதுக்கு முடிஞ்சிடுச்சு, சொல்யூஷன் கிடையாது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னு கன்ஸ்ட்ரக்டிவா பாசிட்டிவா போகிறது, இட் வில் கீப் யூ ஹெல்தி.

ஸோ அந்த தாட்டை ரொம்ப சீக்கிரமா, லைக் எனிவே ஐம் கோயிங் டு கிவ் இன்டெலெக்சுவல் ரிவெஞ்ச், அதாவது என்றைக்குமே நமக்கு அப்படி இருக்கணும், என்ன இப்படி பேசிட்டான்ல இவனை நான் எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த ரிவெஞ்சை ஒரு இன்டெலெக்சுவல் ரிவெஞ்சாக கன்வெர்ட் பண்ணுங்க. அது வந்து நம்ம அப்பவே பேசணும், அப்பவே கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸே இல்லாமல் அதை ஒரு பாசிட்டிவ் ஹெல்தி ஆட்டிடியூடாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ஹெல்தியான ஒரு விஷயத்த கொடுக்கும். ஒன்று. ரெண்டாவது, ஸ்லீப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேபிச்சுவலாக வர வேண்டிய ஒரு விஷயம். அது இட்ஸ் அ பயாலஜி கிளாக், நம்மளுடைய கிர்காடியம் ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த டைமுக்கு ஒவ்வொரு ஆர்கன் ஃபங்க்ஷனில் இருக்கும், அந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், இந்த டைமில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி இன்டென்ஷனலோடு நம்ம வந்து சில விஷயங்களை போஸ்ட்போன் பண்ணும் போது அது ஹேபிச்சுவலாக மாறிடுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8:30க்கெல்லாம் தூங்கிடுவேன். ஆனால் இதை கேள்விப்பட்ட நிறைய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாயந்தரமே தூங்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. அது இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுவும் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 11 o'clock 12 o'clock தான் நைட் ஸ்லீப்க்கான டைம்ன்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா வெரி ஃபியூ, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் ஸ்லீப்பிங் அட் 9. மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னாக்கா 95% வந்து 10 o'clock 11 o'clock மேலே தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. நிறைய இதை பற்றி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடியது என்னென்னா, மேடம் நான் வீட்டுக்கு வரதே 10 மணிக்கு, நான் 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பேன், அப்புறம் போய் படுப்பேன். ஸோ 1 மணி 2 மணிக்கு தான் படுக்கவே செய்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுடைய ஸ்லீப் ஹைஜீன் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், போஸ்ட்போன் பண்ணாலும் நான் மொபைல் பார்த்தா தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது எனக்கு தூக்கம் வருது, நான் அதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் என்ன பண்ணலாம், யூ கேன் டூ பிராணாயமா. ஸோ அந்த பிராணாயமாவில் பிராமரி பிராணாயாமம் அப்படின்னு இருக்கு. எல்லா மூச்சு பயிற்சியுமே நம்ம நைட்ல பண்ணக்கூடாது. இந்த பிராமரி அப்படின்றது ஒரு ஹம்மிங் பீ சவுண்ட் கொடுக்கக்கூடியது, லைக் ஒரு தேன் குலவி எப்படி ரீங்காரம் எழுப்புமோ அந்த மாதிரி. இதுல சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம அந்த ஹம்மிங் பீ சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது நம்மளுடைய வேகஸ் நர்வ்ல அந்த டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் நம்மளுடைய வோக்கல் கார்ட் பக்கத்திலேயே அந்த வேகஸ் நர்வ் வருது. ஹம்மிங் பீ சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்லீப் சைக்கிளை இன்டியூஸ் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணுது. தெர் ஆர் மெனி ரிசர்ச்சர்ஸ் அது என்ன எவிடன்ஸாக ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, இட் நாட் ஒன்லி இன்டியூஸ் அ ஸ்லீப், இது நம்மளுடைய இம்யூனியும் பூஸ்டப் பண்ணும், நம்மளுடைய கார்டியாக ஹெல்த்தையும் நல்லா ப்ரமோட் பண்ணும். அதே நேரத்தில் நம்மளை வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு, ஈவன் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை கூட நமக்கே தெரியாமல் அதை ரொம்ப அழகாக ரிலீவ் பண்ணும். பிகாஸ் அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் போது வி கேன் ஃபீல், நம்மளுடைய பிரெயினில் ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை கொண்டு போகும். அந்த வேகல் டோன் ரிஃப்ளெக்ஸ், ஈவன் பேரோ ரிஃப்ளெக்ஸ் ஸ்டிமுலேஷன் சொல்லுவோம், இதனால நமக்கு பிபியும் கண்ட்ரோல் ஆகும், பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கொடுக்குது. சோ எப்படி நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போது ஃபைட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதே இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், அதனால எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெஸ்ட் அண்ட் பீஸ் தான். ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த மைண்ட் காம் டவுனுக்காக தான் நம்ம எல்லாரும் ஏங்கிட்டு இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி படுத்த 5 நிமிஷத்துலயே தூக்கம் வரணும்னா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை படுக்கிறதுக்கு முன்னாடி காலையிலேருந்து என்னத்தை சாதிச்ச அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டா, ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ டிட் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இட்ஸ் லைக் தபாஸ் மாதிரி, லைக் நான் என்ன பண்ணேன், இன்னும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் என்னால் முடியும், அடுத்தது இதை நான் எப்படி இருந்தாலும் சாதிப்பேன் அப்படின்ற தாட் ப்ராசஸ். இது சொல்யூஷன் இல்லை, இதை நான் திங்க் பண்ணி எந்த யூஸும் இல்லை அப்படின்னு அதை கடந்து வர்றதும், இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணும் போது இட் இன்டியூசஸ் யுவர் ஸ்லீப். இந்த பிராமரி பிராணாயாமம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கணும், நம்மளுடைய 2 நாசிகள் வழியாக மூச்சை உள்ள இழுக்கிறோம், நம்மளுடைய ஆள்காட்டி விரலால் காதுகளை மூடி மூச்சை வெளியே விடும் போதே அந்த ஹம்மிங் பீ லைக் உம்ற சவுண்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும் போது இட் கிவ்ஸ் யூ மோர் பிளஷர். அது ஒரு 5 times நீங்கள் பண்ணிட்டு படுத்தாலே போதும், நீங்கள் சொன்ன அந்த சொர்க்கத்துக்கு ரொம்ப ஈஸியாக அவ்வளோ அருமையான தூக்கத்தோடு நம்ம போயிடலாம். இதையும் தாண்டி நமக்கு அந்த ஸ்லீப் வரல, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நான் பண்ணேன் எனக்கு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னாக்கா இட் கேனாட். டே பை டே எப்படி நீங்கள் ரொம்ப நாளாக மொபைல் பார்த்து உங்களுக்கு அதை ஹேபிச்சுவல் ஆச்சோ, அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த நார்மல் ஃபிசியாலஜிக்கு வர முடியும். யூ ஷுட் நாட் கிவ் அப். இனிஷியலாக நான் ஒரு நாள் பண்ணேன் எனக்கு தூக்கம் வரலங்க, நான் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லும் போது நான் ஒரு நாள் பண்ணேன், இது ஒன்றும் மாத்திரை கிடையாது ஒரு நாள் போட்ட உடனே ரிசல்ட் வர்றதுக்கு. இட் ஷுட் பி யுவர் வே ஆஃப் லைஃப். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணுன்றது தான் இது. ஸோ இதை நம்ம பண்ணி ஒரு 5 times

0: எவ்ரி டே இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது யூ வில் கெட் குட் ஸ்லீப். ரெண்டாவது, நம்ம பாடி ஹீட் அதிகமாக வச்சிருந்தாலும் நைட்டு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்மளுடைய நாடிகளில் இடநாடி பிங்கள நாடின்னு சொல்லுவோம், அதாவது ரைட் சைட் ப்ரீதிங் வந்து நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கோம். டே ஃபுல்லாக நமக்கு அந்த ரைட் ப்ரீதிங் தான் ப்ரிடாமினாக இருக்கும். அதே வந்து லெஃப்ட் இடநாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸேஷன், நைட்டில் தான் அது ரொம்ப ஆக்டிவாகவே இருக்கும். இதை நம்ம நைட்டில் செக் பண்ணிங்கன்னா தெரியும், யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ யூ ஜஸ்ட் செக், நைட் டைமில் நல்ல ஒரு ப்ளோ கொடுங்க. நைட்டில் நமக்கு லெஃப்ட் தான் ப்ரிடாமினாக இருக்கணும், டேல ரைட் தான் ப்ரிடாமினாக இருக்கணும். அப்போ இதை கரெக்ட் பண்ணுறது எப்படி? இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணையும் நல்லெண்ணையும் ஒரு 5-5 ml எடுத்துட்டு அதை நம்ம தொப்புள்ள வச்சு ஒரு 5 times கிளாக் வைஸாக ஒரு ரொட்டேஷனை கொடுத்துட்டு படுங்க. இது ஒரு 21 days கண்டினியூஸாக பண்ணாலே போதும், அது உங்கள் பாடி ஹீட்டை குறைக்கும், அவங்களுடைய நாடிஸ் கரெக்டாகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மார்னிங் நமக்கு பவல் மூமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக, ஏன்னா இயற்கை மருத்துவத்தில் நோய்க்கான முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறது தான். காலையில் எழுந்துக்கும் போது மலச்சிக்கல் இல்லாமல் விடியணும், இரவு மனச்சிக்கல் இல்லாமல் முடியணும். இதுதான் ஒரு கரெக்ட் வே ஆஃப் லைஃப். அதில் நைட்டு நம்ம வைக்கக்கூடிய அந்த கேஸ்டர் ஆயிலும் ஜிஞ்சலி ஆயிலும் பாடியை கூல் பண்ணுது, மார்னிங் நமக்கு அந்த டாக்ஸினை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா தெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்கு, இதுல ரொம்ப க்ரானிக்கா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கூட ஒர்க் ஆகாது. அவங்களுக்கு லாவெண்டர் ஆயில் சொல்லி இருக்கு. இந்த லாவெண்டர் ஆயில நம்ம அந்த தூங்குற அந்த ரூம்ல ஜஸ்ட் டிஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய பிரெயின்ல ஒரு சிடேட்டிவ் எஃபெக்டை கொண்டு வரும். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நமக்கு ஒரு சிடேஷனை கொடுத்து நமக்கே தெரியாம போனெல்லாம் கூட வேணாம் எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற ஒரு ஸ்டேஜை நமக்கு அந்த ட்ரிகர் பண்ணி நம்ம பிரெயின் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த சிடேஷன் நமக்கு லாவெண்டர் ஆயிலில் கிடைக்கும். ஸோ லாவெண்டர் ஆயில் ட்ரிகர்ஸ் யூ குட் ஸ்லீப், அது ஒரு குவாலிட்டியான ஸ்லீப்பை நமக்கு கொடுக்கும். நான் டயட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்க்கு 2 badam 8 பூசணி விதை 1/2 spoon கெசகெசா. ஸோ ஒரு 21 days நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி உங்களுடைய அந்த ஃபிசியாலஜி கரெக்ட் ஆகும். இதை ஒரு 1/2 tumbler தண்ணியில் ஊற வச்சுட்டு பாதம் தோலை நீக்கிட்டு இதை அப்படியே ஜஸ்ட் தண்ணியிலையோ இல்லை பால்லையோ கலந்து குடிச்சிடலாம், நல்ல அருமையான தூக்கம் வரும். ஏன்னா இந்த கெசகெசால நமக்கு தேவையான டிராங்குலைசர்ஸ் இருக்கு, இது நமக்கு நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த பூசணி விதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சிடேட் பண்ணும். பாதாம் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த், அதுலேயும் நமக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை ரெஸ்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அண்ட் ஃபார் டீடாக்சிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோல் பண்ணும், பிகாஸ் இட் இஸ் அ குட் கொலஸ்ட்ரால், HDL லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது. இதை டெய்லி நம்ம நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா வி வில் கெட் குட் ஸ்லீப்.
1: ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனை இன்னும் அடுத்த ஆழமாக கொண்டு போனோன்னா சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா ஜென்ரேஷனில் 2 விதமான ஆட்களை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சொசைட்டிக்காக நான் என்னை போர்ட்ரே பண்ணிக்கிறது, சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபோட்டோ காமிக்கிறது, நான் இப்படி இருக்கேன் என்னோடய லைஃப் இப்படி இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு அதில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி போகிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் நியூரோசயின்ஸ் ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி மைண்டை வந்து நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபிக்ஸ்டு, யூ கேன் ஸ்ட்ரக்சர் யுவர் மைண்டு, எஸ்பெஷலி வித் தி மெடிடேஷன் வந்து உங்கள் மைண்டை சர்டன் வேல இதை பாரு, இதை சர்டன் வேல அப்படி பாரு அப்படின்னு பண்ண முடியும் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ பிகாஸ் யூ ஆர் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் ஆல்சோ யுவர் எக்ஸ்பர்ட், ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: ஸோ இதை வந்து சைக்காட்ரி வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்னொருத்தர் மாதிரி இருக்கணும்னு நினச்சி நம்ம முயற்சி பண்ணுறது வந்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம். நம்ம எப்போ இம்போஸ்டர் சிண்ட்ரோமாக மாறுறோமோ, நான் இப்படி தான் இருக்கணும் வெளியில் அப்படி நம்ம நினைக்கிறோமோ, அப்போயே நம்ம செல்ஃபை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஸோ அது வந்து வெளியில் காட்ட மீது நல்லா இருந்தாலும் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க அதே ஸ்ட்ரகிளை வந்து சஃபர் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் இப்போ நிறைய பேர் வந்து தன்னுடைய கான்டென்ட் பெட்டர் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும்னு கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்கன்னு ட்ரூத்தாக சொல்லும் போது உங்களோட அத்தென்டிக் செல்ஃபை நீங்கள் காட்டும் போது தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட்டராக கூட இருப்பீங்க அப்படின்றதே ஒரு ரீசர்ச்சாக சொல்கிறாங்க. செகண்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, முன்னாடி வந்து அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கவங்கள பார்த்தோம், நம்ம பசங்களையும் பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுவோம். இப்போ வந்து சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நம்ம எல்லாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து இப்போ நேற்று நடக்கிறது இல்லை, எப்போவுமே நடக்கிறது. இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால அதிகமாக நடக்குது, நிறையா நடக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு விஷயம் பேசிக்காக புரிஞ்சுக்கணும்,

0: எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், எல்லாரும் ஈக்குவல் தான். அந்த கனெக்டட்னஸோட நம்ம இருக்கும்போது தான் நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியும். எப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் நல்லா இருக்காரு ஒருத்தர் மோசமாக இருக்காங்க, அந்த அப் அண்ட் டவுன் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போத்துலேருந்தே நம்ம வந்து கொஞ்சமாக சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க மெடிடேஷன் சொல்லிட்டு, மெடிடேஷனில் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினோட அலைச்சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. நம்ம நார்மலாக முழிச்சுட்டு இருக்கும்போது பீட்டா வேவ்ஸ் இருக்கும் நம்ம பிரெயினில், இப்போ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கண்ணை முன்னே வந்து ஒரு ஆல்ஃபா வேவ் போவேன், அதுக்கப்புறமா தீட்டா டெல்டா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. மெடிடேஷனில் இதுதான் நடக்குது ஆக்சுவலாக. நம்ம எவ்வளோ ஃப்ரீக்குவன்சி லோவாக இருக்குமோ அவ்வளோ பெட்டராக நம்மளால் காமாக இருக்க முடியும். ஒரு சுச்சுவேஷனுடைய முன்னாடி என்ன நடந்தது, இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும், அந்த கான்சிக்வன்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியும். அதே நம்ம வந்து ஒரு ஹை ஃப்ரீக்குவன்சி ஸ்டேட்டில் இருக்கும்போது நம்மளால் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது, தெரியாது, நம்ம அந்த நேரத்தில் நிதானமாக இருக்க மாட்டோம். ஸோ மெடிடேஷன் அந்த அளவுக்கு உதவி பண்ணும்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுடைய போஸ்ட்டை பார்த்துட்டு என்னால் இந்த மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை போஸ்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் என்னன்றதையும் பார்க்கணும். ஒவ்வொரு நைட்டில் யாருமே பெரிய லெவலுக்கு வந்துட முடியாது. ஸோ அவங்க ஒவ்வொரு நாள் அவங்க என்ன மாதிரி எஃபர்ட் போடுறாங்க. பர்சிவன்ஸ் லைக் எப்படி சொல்கிறதுனாக்கா ரெண்டு விதமாக நம்ம பார்க்கணும். ஒன்று, இதை எப்படி நம்ம பாசிட்டிவாக அந்த திங்கிங் கொண்டு போகணும் அப்படின்னா, அதை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணணுன்றதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ஸ்பிரேஷன், இன்ஸ்பயர் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது நீங்கள் தான் ராஜாவாகவும் ராணியாகவும் தெரியணுமே தவிர, நான் இன்னொருத்தரை பார்த்து அவங்கள மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற அந்த டூப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு மைண்ட்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய பாசிட்டிவ் திங்கிங் ஜாஸ்தியாகவே இருக்கணும். ஸோ செல்ஃப் இன்ஸ்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் நோ கம்பேரிசன். ஈவன் ஒரு பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்க கிட்டேயே நம்ம அந்த கம்பேரிசன் பார்க்கவே கூடாது. இது ஒன்று என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வயசு தான், ரெண்டுமே ட்வின்ஸு. ஸோ அந்த ரெண்டு குழந்தைங்களும் வந்து நேச்சுரல் வேலையே வளர்த்தாங்க. ஏன்னா அவங்க கன்சீவ் ஆனதுலேருந்து அவங்க ஃபுல் ஹோல் ப்ரெக்னன்சியும் நேச்சுரோபதிக் வேலையை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம். அவங்களுக்கு ஈவன் வேக்சினேஷன் கூட பண்ணாமல் கம்ப்ளீட் நேச்சுரல் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அவங்க வளர்த்தாங்க. அந்த ஒரு வயசு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் ரேஷஸ் எல்லாம் டெவலப் ஆயிருந்துச்சு, கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவளுடைய பல்ஸ் பார்த்து நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டது, நீங்கள் குழந்தைய ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்களா அப்படின்னு. ஆமாம் மேடம், அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டது என்னன்னாக்கா, இப்போது இவளை தூக்கி வச்சிருக்கும் போது அவள் அழறாளா அப்படின்னு. ஆமாம் அழறா. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். இவளை செட்டில் பண்ணிட்டு தான் நான் அவளை தூக்குவேன், இல்லை வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்து தூக்க சொல்லுவேன், ஆனால் அவள் ரொம்ப அழுதுகிட்டே தான் இருப்பாள் அப்படின்னு. அது என்னன்னா பொசசிவ்னஸ். அதாவது ஒரு சின்ன குழந்தையிலிருந்தே நமக்கு அந்த மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பேரண்ட் நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், அதில் கூட ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கவே கூடாது. ஸோ அது அந்த குழந்தைக்கு கூட நமக்கு அந்த மனரீதியாக அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதும் அந்த பொசசிவ்னஸ்ன்றதும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக ஹெல்த்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் அவளுக்கு அந்த ஸ்கின் ரேஷஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார்ந்து பால் கொடுங்க, ரெண்டு பேர்கிட்டயும் விளையாடுங்க, இல்லை ரெண்டு பேருமே கீழே படுக்க போட்டு நீங்கள் நடுவில் உட்காந்து விளையாடுங்க. ஸோ கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஒன்னே. வித் இன் ஒன் வீக் அவளுக்கு அந்த ரேஷஸ் நல்லா ரெக்கவர் ஆச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அதோடைய இன்டர்னல் ஹீலிங்கும் நம்ம கொடுக்குறோம் வித் டயட் அண்ட் அப்ளிகேஷன். இன்னொன்று, சைக்காலஜிக்கலாகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணும் போது தான் ஃபிசிக்கல் சிம்டம்ஸும் மாறும். கம்பேரிசன் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒருத்தர் எக்ஸலண்டாக பண்ணும் போது சி அவனை மாதிரி நீ வா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம குழந்தைக்கு இல்லை நமக்கு என்ன டேலண்ட் அப்படின்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வெளியே கொண்டு வந்தாலே நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ நோ கம்பேரிசன்.
2: ஸோ இப்போது இந்த விஷயங்கள் வந்து இந்த பாடி அண்ட் மைண்ட் அலைன்மெண்ட் இதுக்கான கனெக்ஷன், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களையோ இதையோ பார்க்கும் போது அவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம். ஸோ இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதை பற்றி பேசும்போது, ஸோ எனி திங் மைண்ட் ஃபீல்ஸ் பாடி ஷூஸ் அப்படின்றது தான் அதை சிம்பிளாக சொல்ல போனோம்னா. அப்படி இருக்கும் போது எனக்கு திடீர்னு ஏதோ ஒரு பதட்டம் வருது, இது வருது, எனக்கு வந்து திடீர்னு மூச்சு விட முடியல, அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க, திடீர்னு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஸோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஒரு பதட்டம் வருது, இல்லை பேனிக் அட்டாக் வருது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களோட இமீடியட்டாக அவங்க செய்யக்கூடிய ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை யோகாஸோ லைக் டு காம் தெம் மைண்ட். ஸோ என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் மைண்டுக்கு தேவையானதை கொடுத்துட்டா பாடி சரியாகுதுன்னும் போது, அப்போது அந்த ஆங்ஸைட்டியோ இல்லை அந்த பேனிக் அட்டாக் வரும் போதோ இதை பண்ணால் ஓகே ஆகிடும், பாடியும் மனசும் காம் டவுன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ரீத்திங்கோ இல்லை வேற ஏதாவது யோகாசோ இருக்கா?
1: கண்டிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக வேகஸ் நர்வ் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் த மாஸ்டர் ஸ்விட்ச்னே சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு நம்மளுடைய கட்டுக்கும் அதுதான் வந்து கனெக்ஷன், நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அதுதான். ஸோ இது என்ன பண்ணோம்னாக்க

நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது வேகஸ் நர்வை நம்ம வந்து அந்த டோனை கரெக்ட் பண்ணாலே நம்மளுடைய பாடியில் இருக்கிற பல விஷயத்தை சரிப்படுத்த முடியும். ஸோ அப்போ அந்த ஆங்ஸைட்டி அந்த மாதிரி பதட்டமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சிம்பிளாக உட்காந்து, ஆக்சுவலாக யோகா அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் தலைக்கீழாக நிற்கிறது, கையை தூக்கணும், காலை தூக்கணும் அப்படின்ற விஷயங்கள் தான் யோகா நினைக்கிறோம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே யோகா இருக்குது. சிம்பிளாக நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்தமிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம்

0: ஆனா நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலயுமே யோகா இருக்கு. சிம்பிளா நம்ம வந்து பாடி அவேர்னஸ், பிரெத் அவேர்னஸ், இந்த ரித்தமிக் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் யூ ஸ்டார்ட் த டே வித் திஸ் டெக்னிக். எப்படின்னா, நல்ல காலையில் எழுந்த உடனே பவல் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் எழுந்த உடனே ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கணும். நம்ம மலம் கழித்து நம்மளுடைய பவலை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து சமணம் போட்டு உட்காந்தா போதும். சின் முதிரையை அடாப்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்குவல் ப்ரீதிங், அதாவது எந்த அளவுக்கு இன்ஹேல் பண்ணுறோமோ அதே ரேஷியோக்கு எக்ஸலேஷன் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா ப்ரொலாங்டு எக்ஸலேஷன், அதாவது யூ ஹாவ் டு எக்ஸ்டெண்ட் த எக்ஸலேஷன். இன்ஹேல் பண்ணதை இப்போ 2 seconds நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்கன்னா 4 seconds யூ ஹாவ் டு எக்ஸேல். ஸோ அந்த மாதிரி ப்ரொலாங்டு ப்ரீதிங் நம்ம பண்ணும் போது இட் டோன்ஸ் த வேகல் நர்வ். ஸோ அது மூலயமா நமக்கு பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். இட் மேக்ஸ் யுவர் மைண்ட் ஸோ காம். அந்த ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் மாதிரியே சொல்லலாம். அந்த தபஸ் ஃபீல்க்கு நமக்கு போகணும் அப்படின்னா அப்போ நம்ம நேரம் உட்காரணும். எப்பவுமே நம்ம படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும் போதோ போஸ்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு, அப்போ ஸ்பைன் அலைன்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா தான் பிரெயின் ஆக்டிவாகவே இருக்கும். ஈவன் போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லக்கூடியது நிமிந்து உட்காந்து படி. ஈவன் கிளாஸ் அட்டன் பண்ணும் போது கூட அவன் ட்ரூப் பண்ணி உட்காந்துருந்தான், கூண்டு போட்டு உட்காந்துருக்கான்னு வைங்க, அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். யார் என்ன பேசுகிறாங்களோ அது மைண்ட்லேயே வராது. ஆனால் வென் த ஸ்பைன் இஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னா பிரெயின் வில் பி மோர் ஆக்டிவ், அந்த வேகஸ் நர்வ் கெட் ஸ்டிமுலேட்டட். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம லாங் எக்ஸலேஷன் கொடுத்து நம்ம பண்ணலாம். அடுத்தது பிராண முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த பிராண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு, நம்ம பாடியை ரீவைட்டலைஸ் பண்றதுக்கு அந்த முத்ராவை நம்ம அடாப்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ணணும், தம், ரிங் ஃபிங்கர், லிட்டில் ஃபிங்கர், மீதி ரெண்டு ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸோ ரெண்டு கையிலையும் வச்சு ஃபேசிங் அப்வர்டா வைக்கணும். நம்மளுடைய தைஸ் மேல வச்சு நல்லா நிமிந்து உட்கார்ந்துருக்கும். கண்களை மூடி சுவாசத்தை எடுக்கிறோம். மூச்சு உள்ளிழுக்கும் போது வயிறு வெளியே வரணும், மூச்சை விடும் போது வயிறு உள்ளே போகணும். இது டயஃப்ராமேட்டிக் ப்ரீதிங். இந்த டயஃப்ரம் என்னன்னாக்கா இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் மசில், நம்மளுடைய தொராசிக் கேவிட்டிக்கும் அப்டோமினல் கேவிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. இந்த டயஃப்ரம் கோஸ் டவுன், லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ நல்ல ஆக்சிஜனேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம எக்ஸைல் பண்ணும் போது வயிறு உள்ளே போகும் போது டயஃப்ரம் வில் புஷஸ் த லங்ஸ் அவுட், கார்பன் டை ஆக்சைடை நல்லா எக்ஸ்பெல் பண்ணும். ஸோ நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது, அப்டோமினல் ஆர்கன்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ வேகஸ் நர்வும் நல்லாவே ட்ரிகர் ஆகும். ஸோ இட் ஸ்டிமுலேட்ஸ் த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன், மேக்ஸ் யூ காம். ஸோ இந்த பிராண முத்ராவை ஒரு 5 times நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். வென் எவர் யூ ஆர் கோயிங் மேட், ரொம்ப ஒரு மாதிரி பிரெயின் ஃபோகையாக இருக்குது, லைக் ரொம்ப டிசீடாக ஃபீல் பண்ணுறோம், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா அமைதியாக உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை சிப் பண்ணி குடிங்க. அந்த சிப்பிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஸ்லோவாக நம்ம அந்த டெக்லூட்டேட் பண்ணும்போது, தண்ணி உள்ளே போகும்போது இது நமக்கு அந்த பாராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குது. இட் மேக்ஸ் யூ காம், நமக்கு நல்ல ஒரு மைண்டை காம் பண்ணி நமக்கு அந்த பேனிக்னஸை குறைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிராண முத்ராவை ஒரு 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கணும், இல்லை நீங்கள் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது யூ வில் பி கிளியர் எனஃப் டு பிளான் வாட் எவர் டிசிஷன் யூ கேன் மேக், யூ கேன் டூ இட்.
1: ஓகே மேம், ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நம்மளோட இது போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது எனக்கு என்னென்னா பெரிய விஷயம் புரிஞ்சது, இட்ஸ் லைக் மைண்ட் அண்ட் பாடி ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் இட் இஸ் அ ஹோல்சம் ஹெல்த்தினஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் அந்த கட் அண்ட் பிரெயின் ஆக்சஸ் எல்லாமே, பிகாஸ் ஒன்ஸ் பிரெயின் சொல்லுன்னா டைஜஷன் அடி வாங்குது, டைஜஷன் அடி வாங்குச்சுன்னா அகெயின் மொத்த ஹெல்த்துமே டிஸ்டர்ப். ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் எனக்கு என்னென்னா ரெண்டு பேர்கிட்டையுமான பொதுவான கேள்வி, ஒருத்தர் பிரெயின் அண்ட் கட் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த், இது எல்லாத்தையுமே அலைன்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இட்ஸ் லைக் ஒரு 10 minutes ஒரு 15 minutes இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க டாக்டர்?
2: கம்பல்சரியாக வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து 10 to 15 minutes கண்டிப்பாக எவ்ரிடே மார்னிங் கண்டிப்பாக பண்ணணும், அது வந்து மஸ்ட்டு. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு 15 minutes மேடம் சொன்ன மாதிரி டயஃப்ராமேட்டிக் ப்ரீத்திங், அது யூஸ்வலாக நான் என்னோடய பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ஆங்ஸைட்டி இருக்குன்னா கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது 2 or 3 times a day கண்டிப்பாக பண்ணணுன்றது. தினமும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை உட்காந்து எழுதுறது, அதில் நல்ல விஷயம் வந்து அதை பாராட்டணும், நெகட்டிவான விஷயம்னா அது ஏன் நெகட்டிவாக போச்சுன்றதை அனலைஸ் பண்ணணும். மெடிடேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெடிடேஷனையும் சேர்த்து பண்ணலாம். ஸோ இது வந்து காம்பன்சேட்டே பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், நம்ம பெட்டராக வச்சுக்கலாம், இது வந்து மஸ்ட். ஸோ

0: நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வேகஸ் பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஆக்சிலேட்டர், ஒரு பிரேக். ஆக்சிலேட்டர்ன்றது நம்ம சிம்பத்தட்டிக் சிஸ்டம் சொல்லுவாங்க. தானியங்கி மண்டலத்தில் ரெண்டு, சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக். ஆக்சிலேட்டர் அது நம்ம உடம்புல எல்லாத்தையும் அதிகமாக்கும். நம்ம உடம்புல பிரேக் அப்படின்னு சொன்னோம்னா அது பாராசிம்பத்தட்டிக் வேகஸ் மேடம் சொன்ன மாதிரி. இப்போ ஒருத்தருக்கு இமீடியட்டாக பேனிக் அட்டாக் வருது, ஃபஸ்ட் டைம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து டாக்டர் போய் பக்கத்தில் போய் பார்த்துக்கலாம். 100% ஷுவராக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின்லேருந்து நம்ம பாடிக்கு ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு த்ரெட்டை தான் பேனிக்காக நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் ஒன்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ணி எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா பேனிக் அட்டாக் வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம சாக மாட்டோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பிரெயின் ரியாக்ட் பண்ணுறதே ஒரு உறுதியற்ற ஒரு நிலைமை, அதாவது ஏதோ ஆக போகுதுன்ற ஒரு பயம், அதுதான் வந்து அதை ரியாக்ட் பண்ணுற விதம். அதுக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்றது ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது, ஒரு 15-20 minutes மேடம் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் எக்ஸசைஸோ இல்லை ஜஸ்ட் உங்கள் ப்ரீத் அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்கள் ப்ரீத்தை ஸ்லோ பண்ணுறீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். அதை கடந்து வர வரைக்கும் தான் நமக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இது ரெண்டு விஷயம் பண்ணும்போது அது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகும். ரீசெண்டாக நடந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம மைண்ட் அளவில் மூவ் ஆகிடுறோம், பட் எமோஷன் அளவில் மூவ் ஆக மாட்டேங்கிறோம். அதை ஃபோக்கஸே பண்ணுறதில்ல. ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா வந்து இப்போ எப்படி ட்ரெயின் ஆகிட்டோம்னா, ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு அனலைசிஸ் சூப்பராக பண்ணுவோம். அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலான்னு நம்ம ஈஸியாக வந்து ஒரு பிளான் பண்ணிடுவோம், அதை எக்ஸிக்யூட் கூட பண்ணிடலாம். ஆனால் அந்த எமோஷன்ஸ் வென் வி ஆர் கோயிங் த்ரூ தீஸ் திங்ஸில் அதை நம்ம அக்னாலேஜே பண்ணுறதில்ல. அந்த அக்னாலேஜ் பண்ணாத எமோஷன்ஸ்லாம் மசில் டெண்டான்ஸில் வந்து போய் வந்து தங்குதுன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. அதனால தான் யோகாவில் நம்ம பண்ணுற ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், ப்ரீத்திங் எக்ஸசைசஸ், ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில போசஸ் வந்து பண்ணமேதே நிறைய பேர் அழுவாங்க, அவங்க எமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் யோகா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதே நேரத்தில் நம்மளும் நம்மளுடைய எமோஷன்ஸையும் அக்னாலேஜ் பண்ணணும். நான் ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனையில் சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டிருக்கேன்றதையும் நம்ம எழுதணும். அதுதான் ஜெர்னலிங் சொல்கிறது, இதை நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இட்ஸ் ஓகே அப்படின்றத சொல்லணும். நமக்கும் நம்ம சொல்லணும், அண்டு நம்ம கூட இருக்கிறவங்களையும் நம்ம எப்போ வந்து எமோஷ்னலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றத கேட்கும் இதுதான். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, ஆப்போசிட்டாக இருக்க பர்சன்ஸும் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்றது விஷயம். அதுதான் மேஜரான ப்ராப்ளம் நிறைய பேர் அசனோட எஃபெக்டில். அவங்க சொல்லுவாங்க, இவங்க கேட்பாங்க, கேட்கறது வேற கவனிக்கிறது வேற. ஸோ தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸை நமக்கும் நம்ம ஹியர் பண்ணணும், மற்றவங்களும் நம்ம ஹியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் மட்டும்னா தட் வில் எண்ட் அப் இன் மசில் டெண்டன்ஸ் தான் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஸோ யோகா டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டிங் டு தட் இன் ரிலீஸிங் தீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்.
1: இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் லைக் ரொம்ப அழகான டிஸ்கஷன். இது கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, இது ரெண்டு பேருக்கும், ஸோ ஜென்ரலாகவே வந்து ஃபிசிக்கலாக பிரச்சனை அப்படின்னா நம்ம இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல்ஸ் போயிடுவோம், அண்ட் அதுலேயும் அண்ட் இமோஷ்னல் பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்றதே வந்து ஒரு பெரிய ஸ்டிக்மா இன்னமும் இருக்க தான் செய்யுது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் லைக், ஏன்னா இப்போ நம்ம பேசின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது மெடிக்கல் சயின்ஸோ இல்லை ட்ரெடிஷ்னல் சயின்ஸோ, இட்ஸ் லைக் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் அப்படின்றது தான் இப்போ இந்த டிஸ்கஷன்ஸில் நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிற விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோட மென்டல் ஹெல்த்துக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்கலில் வந்து சொல்கிறோம், ஒரு ஆக்சிடென்ட்டோ இந்த மாதிரி இமீடியட்டாக வேணால் யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி, தட் இஸ் இமீடியட். இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாக ஏதாவது கொண்டு வருமா, யூ கோ ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்துக்கு வாட் ஆர் தி சிம்டம்ஸ், இமீடியட்லி ஹாவ் டு கோ டு சைக்காட்ரி, டாக்டரை பார்த்தாகணும். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தால் இமீடியட்லி கோ ஃபார் அ டாக்டர். இல்லை இந்த சிம்டம்ஸ்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்குது அப்படின்னா யோகா போங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு ரெண்டு பேருமே எனக்கு.
0: ஸோ வந்து மென்டல் இல்னஸில் ரெண்டாக பிரிப்பாங்க, ஒன்று வந்து சிவியர் மென்டல் இல்னஸ், இன்னொன்று வந்து மைல்ட மென்டல் இல்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த பதட்டம், மனசோர்வு இதெல்லாம் வந்து மைல்டில் வரும். மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியா, பைபோலார் டிஸார்டர் இதெல்லாம் சிவியர் மென்டல் இல்னஸில் வரும். சிவியர் மென்டல் இல்னஸ்க்கு கண்டிப்பாக மஸ்ட் மெடிசன் தேவை. இந்த நான் சிவியரில் இருக்கிற மென்டல் இல்னஸில் ஒரு சில விஷயத்தில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ ஹார்ம் இருக்குதுன்னா கண்டிப்பாக உடனே வந்து ஒரு மென்டல் ஹெல்த் சீக் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இப்போ நிறைய பேருக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மென்டல் ஹெல்த் எடுத்துக்கிறது அவசியம். இதை தவிர ஜென்ரலாக நம்மளுடைய எமோஷன்ஸ், இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது வேறு, ஆங்ஸைட்டி வேறு, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன், சேடாக இருக்கிறது வேறு, டிப்ரெஸ்டாக இருக்கிறது வேறு. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம சேடாக இருக்கோம்னு சொல்கிறது இல்லை, இப்போலாம் நம்ம டிப்ரெஸ்டாக ஆகிட்டேன் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் யூஸ் பண்ணமேதே நம்ம ஹெல்ப் சீக் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம யோகாவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, மூணு விஷயத்தை நம்ம பார்க்கணும். நம்மளுடைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன், சைக்கோ

0: பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷன். ஸோ பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்னா நம்மளோட தூக்கம், பசி இந்த மாதிரி விஷயங்கள். சைக்காலஜிக்கல் ஃபங்க்ஷனாக நம்மளோட எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம், நம்மளோட திங்கிங் பேட்டர்ன், ஒரு பிரச்சனைனா நம்ம கோப் பண்ணுற விதம். சோஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால் நம்ம மற்றவங்களோட பழகிறது, ஒரு சொசைட்டி நம்ம எப்படி நடந்துக்கிறோம். இந்த மூணு ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கணும்னா மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மூணுத்துலேயே டிஸ்ஃபங்க்ஷன் எப்போ வருதோ அப்போ கண்டிப்பாக மென்டல் ஹெல்த்துக்கு சீக் பண்ணணும் ஹெல்ப்புக்கு. ஸோ எப்போ நமக்கு அந்த செயலிழப்பு ஏற்படுதோ கண்டிப்பாக மருந்தோட அவசியம் அவசியம். அந்த செயலிழப்பு வராத வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து யோகா, மெடிடேஷன்ஸ், இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸு இதெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மேடம் சொன்ன மாதிரி நேச்சுரோபதியில் நிறையா டைப் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்குது. இருந்தாலும் என்னுடைய செயலிழப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்.
1: ஸோ எங்கள் கான்செப்ட் யோகா இயற்கை மருத்துவத்தில் அந்த தீயே வரதுக்கு முன்னாடியே நம்ம யோகா இயற்கை மருத்துவத்தை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம நிறைய பேருக்கு என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன ஜஸ்ட் ஹேர் ஃபால் தானே, இதுக்கு நான் டாக்டர் கிட்ட போகணுமா, எனக்கு என்ன டைஜஷன் ப்ராப்ளம் தானே, வி எஸ்கியூசஸ் மெனி திங்ஸ். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நிறைய விஷயத்துக்கு நம்மளே நமக்கு எஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம். டோன்ட் எஸ்கியூஸ் யுவர் செல்ஃப். ஸோ இது எதனால அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். அதுக்கான இயற்கை மருத்துவங்கள் இருக்குது. அந்த மாற்றங்கள் ஆரம்பத்திலேயே அதோட அறிகுறியை பார்த்து இது எதனாலன்றதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிட்டோம்னா நோயின்ற வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையிலே இல்லாத அளவுக்கு நம்மளால் இருக்க முடியும். ஸோ அந்த வே ஆஃப் லைஃப்பை தான் யோகா இயற்கை மருத்துவத்தோடைய பிரின்சிபலாகவும் அவங்களுக்கான லைஃப் ஸ்டைலாகவும் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த யோகா தினத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யோகா உடல் நலத்தை மட்டும் இல்லை மனநலத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனநலம் உடல் நலம் ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் தான் நம்ம முழு ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஸோ உடல் நலத்துக்கும் மனநலத்துக்கும் கன்ஃபார்மாக நம்ம கொஞ்ச நேரம் நமக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய எக்ஸசைஸ் இல்லை இமோஷ்னல் ப்ரீத்திங் எக்ஸசைசஸோ இல்லை இந்த இமோஷ்னல் வெல்பீயிங்க்கான சார் சொன்ன மாதிரி ஜேர்னலிங்கோ இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், அதையும் ஃபேஸ் பண்ணுவோம். பட் திரும்ப திரும்ப எப்படியாவது பண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரும். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசுவோம். ஸோ உடல் நலத்தையும் மனநலத்தையும் காப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம்,
1: தேங்க்யூ மேம்.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8:35. தொடர்வது இதம் ரிதம்.

கேட்ட இந்த பாட்டு நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 8:37 இதம் ரீதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச க்ளோரிஸான 80 சாங்ஸை இன்னைக்கு ராத்திரி 10 மணியிலிருந்து மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்னைக்கு அறிமுக நேயர்களுக்காக இனி இதம் ரீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூவிலங்கு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது

கேட்ட அந்த பாட்டு தங்கைக்கு ஒரு கீதம் படுத்திருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், பி எஸ் சசிரேகா பாடியது, டி ராஜேந்தர் இசையில். ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புடூர்ல 8:47 இதம் ரிதம் கேட்டுட்ருக்கோம். இனி மலேசிய வாசுதேவன் பாடியது, இளையராஜா இசையில இதம் திரைப்படத்திலிருந்து பாட்டு.

கேட்டு அந்த பாட்டு தாவணி கனவுகள் படுத்திருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடியது இளையராஜா இசையில். இனி இதம்ப ரித்தம் நிகழ்ச்சி நிறைவு பாடலாம். வெற்றி விழா படுத்திருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில. இந்த பாட்டோட இன்றைய இதம் ரித்தம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சிகளில் இதுவரை உங்க கூட உங்க ஆர்ஜே உதயா வட்டா.

நேரம் 9:19 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்னைக்கு மயிலிறகு நிகழ்ச்சியில திரை விமர்சனமாக நம்ம பேசிக் கொண்டிருக்கிற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு. 1973 வெளிவந்த இந்த திரைப்படத்தை அருண் பிரசாத் மூவிஸ் நிறுவனத்தால் தயாரிச்சிருந்தாங்க. கதை வசனம் பாலமுருகன், எடிட்டிங் ஆர் தேவராஜன், ஒளிப்பதிவு பி என் சுந்தரம், ஏ சோமசுந்தரம், இஜே இசை ஜி கே வெங்கடேஷ், தயாரிப்பு பி மாதவன், இயக்கம் தேவராஜ் மோகன். இந்த திரைப்படத்தில் 2 கதாநாயகர்கள் நடிச்சிருந்தாங்க. சிவகுமார் ராமு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. விஜயகுமார் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. அவருக்கு சங்கர் அப்படிங்கிற கதாபாத்திரம். ஜெயசித்ரா கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. சாந்தி அப்படிங்கிறது அவங்களுடைய கதாபாத்திரத்தோட பெயர். மற்றொரு கதாநாயகியாக விதுபாலா நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு கீதா அப்படிங்கிற பெயர். கே தங்கவேலு, சி கே சரஸ்வதி விஜயகுமாருடைய பெற்றோராக நடிச்சிருந்தாங்க. எஸ் என் லக்ஷ்மி ஜெயசித்ராவினுடைய அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. எம்ஆர்ஆர் வாசு பண்ணையாராக விதுபாலாவினுடைய அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. மனோரமா ஒரு நகைச்சுவை வேடத்தில் டாக்டராக நடிச்சிருப்பாங்க. இது தவிர ஏராளமான அந்த காலத்து முக்கிய நட்சத்திரங்களும் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படம் குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக அந்த திரைப்படத்திலிருந்து மற்றும் ஒரு பாடல், பாடலை பாடியவர் எல்லாரும் ஈஸ்வரி.

நேரம் 9:23 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் மயிலிறகு நிகழ்ச்சியில் திரை விமர்சனமாக நாம் பேசிகிட்டு இருக்கிற திரைப்படம் 1973 ஆண்டு வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம்

0: நேரம் 9:23 நம்ம ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் மயிலிறகு நிகழ்ச்சியில் திரை விமர்சனமாக நாம் பேசிட்டு இருக்கிற திரைப்படம் 1973 வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய கதை எங்கே தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்களான ராமுவும் சங்கரும், அதாவது சிவகுமாரும் விஜயகுமாரும், நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. அதுபோலவே கல்லூரி மாணவிகளான சாந்தியும் கீதாவும், அதாவது ஜெயசித்ராவும் விதுபாலாவும், நெருங்கிய தோழிகளாக இருக்காங்க. தன் நண்பனான சிவகுமாருக்கு கல்லூரி கட்டணங்களை செலுத்தி தன் வீட்டிலேயே தங்க வச்சு படிக்க வச்சுட்டுருக்காரு விஜயகுமார். சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக விஜயகுமார் வீட்டில் நகை காணாமல் போக அந்த பழி ஏழையான சிவகுமார் மீது விழுது. தன் மீது திருட்டு பழி விழுந்ததை தாங்க முடியாத ராமு, அதாவது சிவகுமார், கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திட்டு சொந்த கிராமத்துக்கு திரும்பி போயிடுறாரு. அதே போல் கல்லூரி விடுதியில் ஏற்பட்ட பிரச்சனையால் நெருங்கிய தோழிகளான சாந்தியும் கீதாவும், அதாவது ஜெயசித்ராவும் விதுபாலாவும், பரம விரோதிகளாக மாறுறாங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறத ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சங்கர்!
2: ஆமாம், நீ எங்கடா இந்த நேரத்தில்?
1: ஒன்றும் இல்லை, மெஸ்ஸில் ஒரே புழுக்கமாக இருந்தது, அதான் காத்து வாங்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன்.
2: காத்து வாங்க போறியா இல்லை நிரந்தரமாக அங்கேயே குடியிருக்க போறியா? கையில் என்னடா பெட்டி படுக்க?
1: அது வந்து
2: மிஸ்ஸுக்கு பணம் கொடுக்கலையா, அதனால உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத மறந்துட்டேன், அப்படித்தானே?
1: சங்கர்,
2: உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட மறைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஃபூல், என்னமோ வீடு வாசல் இல்லாத அநாத மாதிரி கிளம்பிட்டிய, ஏற வண்டியில
3: பாருங்க, நல்லா பாருங்க, அந்த முண்டக்கண்ணியமா சத்தியமா நான் எடுக்கல.
4: என்னங்க எல்லாரையும் கேட்டாச்சு, உங்க வாட்ச் மாறவளே எங்க போச்சு?
1: நான் ஆச்சரியமா இருக்குது,
3: வாட்ச் மோதிரமா?
2: இதுவரைக்கும் இந்த வீட்டுல இப்படி ஒரு திருட்டு நடந்ததே இல்லையே.
3: ஐயா, வீரோட நல்லா தேடி பாத்தீங்களா?
4: எல்லா இடத்தையும் தேடி பார்த்தாச்சு, இனிமே பார்க்க வேண்டியது உன் பெட்டி ஒண்ணுதான்.
2: அம்மா, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க?
3: சங்கர், அம்மா சொல்றதுல என்ன தப்பு? இது என் பெட்டி எடுத்து வர.
4: உனக்கு கேட்கறமா? பக்ரி, போய் பெட்டியை கொண்டு வா. சொல்லுறதுக்கு போட்டிருப்பீங்களே, சொல்றது பாருங்க. ஏன்பா சின்ன வீட்டுல கண்ண வைக்கிறது உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? உனக்கு உதவி செய்யற பேய்தனுக்கு இதான் நீ காட்டுற விசுவாசமா?
3: அம்மா, தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க, சத்தியமா சொல்றேன், இது எப்படி என் பெட்டி கூட வந்ததுமே எனக்கு தெரியாது.
2: ராமு, நீ யாரா இப்படி?
3: சங்கர்,
5: சங்கர், இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த?
2: ராமு சாப்பிட்டானா?
5: இல்லப்பா.
2: ஏன் சாப்பிடல? எங்க இருக்காமே?
5: மாடியில் தாப்பா இருக்கான், கீழே வரவே இல்லை.
2: ராமு, அன்புள்ள சங்கருக்கு இதுவரை நீ எனக்கு செய்த உதவிக்கு நன்றி.
6: நமது நட்புக்கு இப்படி ஒரு சோதனை வரும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பற்றி புரியாதவர்கள் என் மேல் சந்தேகப்பட்டதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் என்னை முழுமையாக தெரிந்து கொண்ட நீ என்னை பார்த்து இப்படி செய்யலாமா என்ற கேள்வியை கேட்டிருக்க கூடாது சங்கர். கேட்டுவிட்டாய், வாழ்நாள் முழுவதும் உன்னை மறக்க முடியாது, இந்த கேள்வியை மறக்கவும் மாட்டேன்.
2: ராமு,
7: மன்னிச்சிடுங்க.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறக. நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம். இன்னைக்கு மயிலிறகு நிகழ்ச்சியில் திரை விமர்சனமாக நம்ம பேசிட்டு இருக்கிற திரைப்படம் 1973 வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு முன்பாக 40 திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் கூட தனக்கு ஹீரோ அந்தஸ்தை பெற்று தந்த திரைப்படம் இந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம் அப்படிங்கிறத நடிகர் சிவகுமார் அவர்கள் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். அப்படி சிறப்பு பெற்ற அந்த திரைப்படம் தொடர்ந்து எப்படி பயணிக்குதுன்னா, நகை காணாமல் போன விவகாரத்தில் தன்னுடைய நண்பன் சிவகுமார் அதாவது ராமு நிரபராதி அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும் சங்கர் அதாவது விஜயகுமார் சிவகுமாரிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அவருடைய கிராமத்துக்கு போகிறாரு. ஆனால் அவர் ஊரை விட்டு போய்விட்டதா பக்கத்து வீட்டார் சொல்கிறாங்க. இந்த நிலையில் ஊரை விட்டே வெளியேறிய சிவ

0: குமார் வேலை தேடி கோயம்புத்தூர் வர்றாரு. கோயம்புத்தூரில் சாந்தி வீட்டில், அதாவது ஜெயசித்ரா வீட்டில் வாடகைக்கு குடியேறுறாரு சிவகுமார். வாய் துடுக்காக பேசும் ஜெயசித்ராவுக்கும் சிவகுமாருக்கும் ஏற்படும் மோதல் ஒரு கட்டத்தில் காதலாக மாறுது. சிவகுமாருக்கு மாவட்ட ஆட்சியரின் அலுவலகத்தில் உதவியாளர் வேலையும் கிடைக்கிது. வேலை கிடைத்தவுடன் காதலி ஜெயசித்ராவை திருமணம் செஞ்சுக்கிறாரு சிவகுமார். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம பேசலாம்.
1: தாங்க முடியாம ஊரை விட்டே போயிட்டான்.
2: ஐயா, ராமு திரும்ப எப்ப வந்தாலும் சங்கர் வந்து தேடிட்டு போனான்னு சொல்லுங்க, நான் வரேன்.
1: நல்லது தம்பி.
3: யாருமே
4: தெரியாதுமா.
3: அப்புறம் My God! வேலை வேற இல்லையா?
4: பயப்படாதீங்க, மாசம் மாசம் வாடகையை கரெக்டா கொடுத்துருவேன்.
3: இடமே இல்லைங்க, அப்புறம் அதுக்கு வாடகை?
4: ஏமா ஏமா, ப்ளீஸ், நான் ஏறி எங்கால வாசப்படியே இல்ல. தயவு செஞ்சு
3: பெரிய யூசஸ் போச்சே, போங்க சார்.
4: அம்மா, நீங்க வீடு இல்லைன்னு சொன்னா சத்தியமா நான் சத்தியகாரம் பண்ணுவேன்.
3: வந்து தொலை.
4: அம்மா அம்மா,
3: என்னப்பா?
4: ஒரு சந்தோஷமான சமாச்சாரம்.
3: என்ன?
4: எனக்கு வேலை கிடைச்சது.
3: என்ன
4: கிடைக்கும் ஏது கிடைக்கும் எனக்கே தெரியாது. கொஞ்சம் சம்பளம் வரட்டும். ஏதோ அற்ப சபலத்துல அறிவழுதுட்டேன், பெரிய மனசு பண்ணி நீயா என்ன மன்னிக்க கூடாதா?
3: உங்களை எல்லாம் மன்னிக்க கூடாது சார். இன்னைக்கு உங்களை சும்மா விட்டுட்டா, நாளைக்கு இப்படித்தானே இன்னொரு பொண்ணு கைப்பிடிச்சு எடுப்பீங்க.
4: நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு அவ்வளவு கட்டம் இல்ல. முத முதல்ல உன் கை தான் பிடிச்சேன்.
3: இது எப்படி சார் நம்புறது?
4: சத்தியமா சொல்றேன்.
3: அப்படி இல்ல சார், இனிமே உங்க வாழ்க்கையில இந்த கையை தவிர வேற எந்த பொண்ணு கையும் தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க.

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 11:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைய. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகின் திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற திரைப்படம் 1973 வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம். தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டரின் உதவியாளராக இருக்காரு சிவக்குமார், அதாவது ராமா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புது கலெக்டராக அங்கு பதவியேற்க வராரு சங்கர், அதாவது விஜயகுமார். தன்னுடைய நண்பன் விஜயகுமார் கலெக்டராக வந்தது சிவக்குமாருக்கு மகிழ்ச்சியை தருது. பழைய கசப்பான சம்பவங்களை மறந்து நண்பர்கள் ரெண்டு பேரும் ஒன்றிணைகிறாங்க. நண்பன் சிவக்குமாருக்கு திருமணமான விவரம் தெரிந்து அவரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறாரு மாவட்ட கலெக்டரான விஜயகுமார். அதன்படி கலெக்டருடைய பங்களாவுக்கு தன்னுடைய கணவரோடு விருந்துக்கு வரும் சாந்திக்கு, அதாவது ஜெயசித்ராவுக்கு, அங்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்னன்னா, ஜெயசித்ராவை பரம எதிரியாக கருதக்கூடிய அவருடைய முன்னாள் தோழியான விதுபாலா, அதாவது கீதா, கலெக்டர் விஜயகுமாரினுடைய மனைவியாக அங்கே இருக்காங்க. பழைய பகையை மனசில் வச்சுக்கிட்டு கலெக்டர் மனைவிங்கிற தோரணையில் பியூன் சிவக்குமாரை வேலை வாங்குறாங்க கீதா. தன் கண் முன்னாடியே கணவர் சிவக்குமார் அவமானப்படுவதை சகிக்க முடியாத ஜெயசித்ரா, தாங்களும் ஒரு நாள் வாழ்க்கையில் உயர்ந்து கீதாவை தன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கப் போவதா சபதம் எடுக்கிறாங்க. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ராமு, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேடா.
2: இல்ல சார், எதிர்பாராம நீங்க இங்க கரெக்டா வந்ததுக்கும் இங்க முன்னாலேயே நான் பியூனா நிக்கிறதுக்கும் காரணம் வேற யாரும் இல்ல. எல்லாம்
1: ராமு, உடனே இந்த வேலையை ராஜினாமா பண்ண. உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி இதை விட பெரிய வேலையா நான் உனக்கு வாங்கி தர்றேன்.
2: எப்பா, அது வரைக்கும் நான் என்ன பண்றது? நான் முன்ன மாதிரி ஒண்டி கட்டலப்பா குடும்பஸ்தன். சாந்தி, சாந்தி, சீக்கிரம் சீக்கிரம் புறப்படு.
3: நான் தான் ரெடி ஆயிட்டே இருக்கேன்ல, ஏன் அவசரப்படுறீங்க?
4: ரெண்டு
2: பேரையும்
4: அவருக்கு தான் அந்தஸ்து தகுதியே தெரியாதே. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாமே அவருக்கு ஒண்ணுதானே.
3: ஐயா இப்ப வந்துடுவாரு,

0: செய்யலையா?
1: என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா.
0: ஒண்ணுமில்ல, ஐயா நாளைக்கு கேம்ப் போறாரு, இந்த துணி எல்லாம் கொண்டு போய் லாண்டரில போட்டு வரியா?
1: பார்க்கும்மா. அம்மா பேசிக்கிது, இத வந்துட்டேன்.
2: என்னடி சாந்தி, சௌக்கியமா?
0: பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு கருடனை பார்த்து சௌக்கியமானு கேட்டுச்சான். முகத்துல அரைஞ்சிட்டு முதுக தடவி குடுக்கறியா? உன்னை யாருன்னு எனக்கு தெரியும்.
2: தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு பல பேருக்கு முன்னால என்ன மன்னிப்பு கேட்க சொல்லி அவமானப்படுத்தி இருப்பியா?
0: ஓஹோ, அதுக்காகத்தான் இப்படி பழி வாங்கினியா? ஏண்டி என்ன தைரியம் இருந்தா அவரு ஏன் முன்னாலேயே நீ லாண்டரி கணக்கு?
2: அதுல என்னடி தப்பு? என் புருஷங்கிட்ட கைகட்டி சேவகம் பாக்குற பியூன் தானடி உன் புருஷன்.
0: கலெக்டர் ஆபீஸுக்கு தாண்டி அவர் பியூனு, உன் வீட்டு வேலைக்காரன் இல்ல. அவர் கை நீட்டி சம்பளம் வாங்குறது அரசாங்க பணம், உங்க அப்பா வீட்டு பணம் இல்ல. சண்டா, பெத்த தாய் தகப்பனையும் கூட பிறந்த சகோதரனையும் கேவலப்படுத்தினா கூட பொறுத்துக்கலாம், ஆனா தாலி கட்ட புருஷனை அவமானப்படுத்தினா எந்த பொண்ணுமே பொறுத்துக்க மாட்டாடி.
2: அது எனக்கும் தெரியும்டி. என்ன அவமானப்படுத்துற உன்னை அணு அணுவா துடிக்க வைக்கணும் பாரு. அதுக்காக தாண்டி இப்படி செஞ்சேன்.
0: பணத்தையும் பதவியையும் பார்த்து இப்படி தலகால் தெரியாம ஆடாதடி. இப்ப உன் பக்கமா வீசிக்கிட்டு இருக்கிற காசு நாளைக்கு எங்க பக்கமும் வீசலாம். இன்னைக்கு கை கட்டி நிக்கிற என் புருஷன் கிட்ட நாளைக்கு உன் புருஷனும் கை கட்டி நிக்கலாம்.
2: அடச்சே, அப்படி ஒரு காலம் வரும்னு நீ கனவுல கூட நினைக்காத.
0: காலம் இப்படியே இருக்கும்னு நீயும் மனக்கோட்டை கட்டாத. கீதா, நான் நினைச்சா உன் பணத்தின் அடக்குவேன்.
2: ஏன் கிட்டிய சபதம் போடுற?
0: ஆமாடி, அந்த மருதமல முருகன் சத்தியமா சொல்றேன். ஏழையோட தன்மானத்தை எட்டி வதச்சு உன்ன மட்டம் தட்டி நான் செஞ்சது தப்புன்னு என் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். போறடி, என் தாய் மேல ஆடையா சொல்றேன். நான் போட்ட சபதத்தை நிறைவேற்றல, என் பேரு சாந்தி இல்ல.

0: காஷ்வாலி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இன்னைக்கு மயிலருக்கு நிகழ்ச்சியில் திரை விமர்சனமாக தெரிந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம் தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்கிறதுனா, தன்னுடைய முன்னாள் தோழியான கீதா அவமதித்த பிறகு கலெக்டர் ஆஃபீஸ் பியூன் வேலையிலிருந்து கணவர் சிவகுமாரை ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க ஜெயசித்ரா. மனைவியின் சபதத்தால் வேலை பறிபோன நிலையில் சிவகுமாருக்கு அடுத்த நெருக்கடி ஏற்படுது. மகள் கீதாவை அலட்சியப்படுத்ததற்காக ஜெயசித்ரா குடும்பத்துக்கு தந்த கடனை வட்டி முதலுமா திருப்பி தரும்படி நெருக்கடி தர்றாரு. பண்ணையாரும் கீதாவின் தந்தையுமான எம்ஆர்ஆர் வாசு கையில் பணம் இல்லாத நிலையில் வீட்டை விற்று கடனை அடைக்கும் ஜெயசித்ரா கணவர் சிவகுமாரோடு சொந்த கிராமத்தில் வந்து குடியேறுறாங்க. அங்கு தங்களுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் ஊர் மக்கள் உதவியோட கிணறு வெட்டி விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் நல்ல மகசூலை கொடுத்து சிவகுமாரை அந்த பகுதியில் விவசாயிகள் சங்க தலைவராக உயர்த்தது. அத்தோடு கீதாவின் தந்தையான பண்ணையார் எம்ஆர்ஆர் வாசுக்கும் ஜெயசித்ராவின் கணவரான சிவகுமாருக்கும் இடையிலான பகையும் அதிகரிச்சுட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நாம் தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்காக நீ ஏன்டா வேலையை ராஜினாமா செய்யணும்?

0: அவனோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. அதே மாதிரி மனைவியோட தன்மானத்துக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அதை துடைக்க வேண்டியது கணவனோட கடமை இல்லையா?
1: உண்மைதான் ராமு, உன் வேதனை எனக்கு நல்லா புரியும்.
0: அதனாலதான் நான் ராஜினாமா செய்யறேன்.
1: ராமு, பிரிஞ்சிருந்தா நம்ம ரெண்டு பேரையும் காலம் ஒண்ணு சேர்த்து வச்சது. ஆனா என் மனைவி மறுபடியும் நம்ம ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சு வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா.
0: சாந்தி, பண்ணையார் பரமசிவம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு.
2: வக்கீல் நோட்டீஸா?
0: அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வீட்டு மேலே நடவடிக்கை எடுப்பாராம்.
3: உங்க அப்பா அவர்கிட்ட வீட்டு மேல கடன் வாங்கியிருந்தாருனமா, அதை இப்ப திருப்பி கேட்டிருக்காரு போல இருக்கு.
2: அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு?
3: எப்படிமா கொடுப்ப? உன் பேச்ச கேட்டு ராம இருந்ததுல ராஜினாமா பண்ணிட்டு வந்துருச்சு. இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு.
2: இந்த வீட்டை வித்து அவர் கடன் அறுக்கும், நமக்கு மானந்தான் பெருசு.
3: இருக்கிற வீட்டையும் வித்துட்டு நாம எங்கம்மா போறது?
2: ஏம்மா கவலைப்படுறேன், நமக்குன்னு அப்பா விட்டுட்டு போயிருக்கிற 2 ஏக்கர் நிலம் கிராமத்துல இருக்குல்ல, அதுல போய் மாடா உழைச்சு பாடுபடுவோம். மனுஷனை நம்புறத விட மண்ண நம்பலாம், அது என்னைக்கும் நம்மள காப்பாத்தும்.
0: ஏற்கனவே இது வானம் பார்த்த பூமி, தண்ணி வசதி இல்லாம எப்படி விவசாயம் பண்ண முடியும்?
2: இங்க ஒரு கிணறு தோண்டுவோம்.
0: நல்ல யோசனை தான், ஆனா நாம ரெண்டு பேரும் மட்டும் எப்படி கிணறு தோண்டுறது?
2: இத பாருங்க, பக்கத்துல இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் தண்ணி வசதி இல்லாம பண்ணையார் நிலத்துல போய் பாடுபட்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த யோசனையை சொல்லுவோம், சம்மதிச்சா எல்லாருமா சேர்ந்து கிணறு தோண்டுவோம்.
0: இந்த கட்டாந்தரையில தண்ணியே வராதுன்னு அப்பவே சொன்னேன், கேட்டியா நீ? கடைசி நேரத்துல இப்படி சொன்னா எப்படிங்க?
2: ஆமாங்க, மனச தளர விடாம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கண்டிப்பா இந்த இடத்துல தண்ணி கிடைச்சிரும்.
0: அட சரிதான் போமா, தோண்ட கல்லு மண்ணு மாத்தா வருது, இந்த கிணத்துல சத்தியமா தண்ணியே வராதுமா? அட ஏடா வீணா பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போலாம்.
2: ஐயா தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ஐயா.
0: நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், அட வாங்கியா போலாம்.
2: ஐயா ஐயா.
4: சாந்தி, எங்க நீயா பேசிட்டு இருக்க?
2: ஒண்ணும் இல்லைங்க, ஒரு எறும்பு கூட்டம் சின்ன வெள்ள கட்டி எடுத்துக்கிட்டே போச்சு. இடையில ஒரு தடை வந்ததும் எல்லா எறும்புகளும் கரைஞ்சு ஓடி போயிடுச்சு. ஆனா ரெண்டே ரெண்டு எறும்புங்க மட்டும் எடுத்த காரியத்தை முடிக்காம விடக்கூடாதுங்கிற தன்னம்பிக்கையோட தனியா அந்த வெள்ளக்கட்டி எடுத்துக்கிட்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருச்சு. பாத்தீங்களா, எறும்புக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கூட மனுஷங்களுக்கு இல்லாம போயிடுச்சே.
0: சாட்டி சாட்டி மாமாய் கண்டுட்டா

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது 1973 ஆண்டு வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதினா, இரண்டு தோழிகள் எதிரியாக மாறியதால் அந்த பகை வளர்ந்து வளர்ந்து பண்ணையார் MRR வாசுவுக்கும் விவசாயிகள் சங்க தலைவரான சிவகுமாருக்கும் இடையிலான பகையாக மாறி நிற்கிது. அதோட உச்சகட்டமாக சட்டமன்ற தேர்தலில் எதிரெதிராக நிற்கிறாங்க MRR வாசுவும் சிவகுமாரும். பண்ணையாரை எதிர்த்து வெற்றி பெற்ற சிவகுமார் விவசாய மந்திரியாக பதவி ஏற்றுக்கிட்டு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வராரு. கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் விஜயகுமாரும் அவரது மனைவியான கீதாவும் விவசாய மந்திரி சிவகுமாரையும் மந்திரியின் மனைவியான ஜெயசித்ராவையும் வரவேற்கிறாங்க. ஒரு காலத்தில் பியூனாக இருந்த சிவகுமார் அமைச்சரானதும் அமைச்சரை தன்னுடைய கணவரான கலெக்டர் பணிந்து வரவேற்பதும் கீதாவுடைய அகங்காரத்தையும் கர்வத்தையும் அழிக்குது. மனம் திருந்தி முன்னாள் தோழியான ஜெயசித்ராவிடம் மன்னிப்பு கேட்குறாங்க கீதா. தோழிகள் இருவரும் பழைய பகையை மறந்துட்டு மீண்டும் தோழிகளாக மாறுறாங்க. பழைய பகையை மறந்துட்டு மந்திரி சிவகுமாருக்கு வாழ்த்து பாடுறாரு பண்ணையாரான MRR வாசு. இப்படியாக ஜெயசித்ராவின் சபதத்தை நிறைவேற்றி பொண்ணுக்கு தங்க மனசு படத்தை சுபமாக நிறைவு பண்ணியிருப்பாங்க இயக்குநர்களான தேவராஜ் மோகன்.
1: அதையும் பண்ணையார் மாதிரி பேசுறானுங்க. எங்க நிலத்துக்கு நாங்க தான் ராஜா, அடுத்தவன் நிலத்துக்கு வேலைக்கு வரமாட்டானும் மூஞ்சியில அடிச்ச மாதிரி பதில் சொல்றானுங்க.
2: அவனுங்க சொல்லலடா, இந்த ராமப்பைய அப்படி சொல்ல வச்சிருக்கான்.
1: அது மட்டும் இல்லைங்க யஜமா, இப்ப அவனை விவசாய சங்க தலைவர் ஆக்கிட்டாங்க.
3: தயவு செய்து நாங்க சொல்றத கேளு, இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நீ நின்னாகணும்.
2: மன்னிக்கணும், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன வற்புறுத்தினீங்க, அதனாலதான் இந்த விவசாய சங்க தலைவர் பதவி கூட நான் ஏத்துக்கிட்டேன்.
4: கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீங்க நின்னுதான் ஆகணும்.
5: சாந்தி,
4: ஏற்கனவே அந்த பண்ணையார் ஊரை ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. இதுல எம்எல்ஏவா ஆயிட்டா ஊரையே கொள்ளடிச்சிருவாங்க.
5: ஆமா தம்பி, விவசாயிகளோட வயிற்றுல அடிக்கிற அந்த பண்ணையாருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நீ தான் தம்பி.
6: ஆமா ராமு, இந்த தேர்தல்ல நீங்க நின்னுதான் ஆகணும்.
4: வெற்றியும் தோல்வியும் அவங்க கையில இருக்கு, அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் ஏன்
3: தயங்கிருக்கீங்க? சொல்லு ராமா.
2: நீங்க எல்லாரும் சொல்லும் போது அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, உங்க இஷ்டம். ராம எனக்கு ஒரு எதிரியாடா.
5: சொல்லுங்க ஐயா, அவனை என்ன செய்யணும்?
2: இன்னைக்கு சாயங்காலம் அவனை கையம்பேட்டை கிராமத்துல கூட்டமா.
5: அவன் ஊர் வந்து திரும்ப சேரக்கூடாது, அவ்வளவுதானே?

மரியாதையே சொல்லிடு. யாரு உங்களை அந்த காரியத்தை செய்ய சொல்லி தூண்டது? மன்னிச்சிடுங்க, பண்ணேறாங்க சொன்னாங்க. கல்சாமி பாத்தியா, அவ்வளவு பெரிய மனுஷருக்கு எவ்வளவு சின்ன புத்தி பாத்தியா? எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கணும் பாருங்க. வண்டியில இருக்கு.

இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின் விவரம். எம் பரமசிவம் அவர்களுக்கு 10,300 ஓட்டுகளும், ராமு அவர்களுக்கு 3,000 ஓட்டுகளும் கிடைத்திருக்கின்றன. மறு அறிவிப்பு வாக்குகள் எண்ணப்பட்டதும் சொல்லப்படும்.

இப்பொழுது எம் பரமசிவம் அவர்கள் 20,000 வாக்குகளும் ராமு அவர்கள் 4,500 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இதன்படி ராமுவை விட பரமசிவம் அவர்கள் 15,500 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள்.